0: இது ஸ்ரீ சர்வ குரு குருச்சாத்ரேண ஸ்ரீநிவாசேன க்ருதம் நந்திதேவ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம்.
1: அடுத்து யுவி அரவிந்த ஸ்ரீராம் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் பி செந்தில்குமார்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரம் 5:54. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 11 2026 ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமுகத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:03. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க அற்புத மனிதர் அப்துல் கலாம் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தினலை தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 திரைசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8, 9, 10, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை 4 மற்றும் 5. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம் திரைசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும்

வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் படலம் நிரலை. பகல் 12 நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: India's weightlifting queen Meerabai Chanu has won her first gold medal for the country at the 2026 Commonwealth Games in Glasgow. She dominated the women's 48kg weightlifting event with a record-breaking total lift of 190 kilograms. The 31-year-old weightlifter set new Commonwealth Games records by lifting 85 kilograms in the snatch and 105 kilograms in the clean and jerk. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Meerabai Chanu on her achievement. In men's cricket, India defeated host Zimbabwe by 35 runs in the third and final T20 international to clean sweep the series 3-0 in Harare yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார். முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவி காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவு கூறத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

0: அப்துல் கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குரல் முதம் கேட்கலாம்.

தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்துக்கொள்ள விரும்புவோர் மிகுந்த செருக்குடன் தன் பொய்யான அழகை போற்றி பாதுகாக்கும் பரத்தையரின் தோள்களை தழுவ மாட்டார்கள். குறள் எண் 916 அதிகாரம் வரைவின்

0: தன்னுடைய உடம்பை நோய் நொடியின்றி காத்துக்கொள்ள விரும்புவோர் மிகுந்த செருக்குடன் தன் பொய்யான அழகை போற்றி பாதுகாக்கும் பரத்தையரின் தோள்களை தழுவ மாட்டார்கள். குறள் எண் 916 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நேரம் 6:17. கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். பகல் 12:10 மனம் நினையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் சிநேகிதியே, கனவை நனவாக்கும் என் பயணம் நேரலை. 1:55 2:15 திரைசை. 2:30 இசை தென்றல், யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நமது பாரதம். 3:30 பண்பலையின் தேநீர் நேரம் நமது பாரதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆரம்பமாவது பக்தி மாலை. கேட்கவிருக்கும் முதல் பாடல் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடியது.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
1: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
0: இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
5: பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ராஜ்குமார் பாரதி பாடியது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. நேரம் 6:32. பக்தி மாலையில் அடுத்த பாடல் வின்சென்ட் ஜோஸ் பாடியது.
1: அருள் ஜோதியே என் அன்னையே, இதயத்தில் ஊ

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. பக்திமாலையில் அடுத்த பாடல் நாகூர் இஎம் ஹனீஃபா பாடியது.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா்.

0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:55. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றே பராபவ வருடம் ஆடி மாதம் 11 திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
4: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில், மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
6: நாளை காலை 9 முதல் மாலை 4 மணி வரை.
7: இடம், சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தினலை.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இன்டோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையும் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிறத்திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்திற்கான கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. MBBS BDS படிப்புக்கான கலந்தாய்வுக்கான கால அவகாசம் இன்று பிற்பகல் 3 மணி வரை நீட்டிப்பு. தோட்டியோடு பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த அலங்கார விளக்குகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் என்ற திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு மூலம் அரசின் நலத்திட்டங்களும் சேவைகளும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்றடைவதை முதன்மை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிய நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் முன்கண பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 584,000 குடும்ப அட்டைகளில் 484,000 குடும்ப அட்டைகளுக்கான கணக்கெடுப்பு பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்ததும் அரசின் நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பங்கள் பதிவு இம்மாதம் 23ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க மீண்டும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 3 மணி வரை tnmedicalselection.org என்ற இணையதளத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தோட்டியோடு பகுதியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சோதனை செய்ததில் 30 வாகனங்களில் இருந்த அலங்கார விளக்குகளை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
4: போன் 233-066.
6: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
11: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
12: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
11: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
10: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியா

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. நேரம் 7:05.
1: உச்சத்தில் இன்று

0: ஏன் அங்க என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? அன்னாசியோட வாசனை தூக்கலா இருக்கு, எப்படியாவது தின்றலாம்னு பார்த்தா பாத்திரத்தை எடுத்துட்டு வர போனவா எங்க போனான்னு தெரியல. காஃபி ரெடி பண்ணியா? காஃபி? இப்ப யாரும் உன்னிட காஃபி கேட்டா? ஏமா எத்தனை பரப்புரைக்குமா போயிருக்க? அல்லாசி பழமும் காப்பியும் சேர்த்து குடிக்கலாமாமா? எந்த பழங்களும் வாங்கி சாப்பிட்டாலும்
1: ஒரே பரபரப்பா இருக்கு.
0: முன்னாலேயோ பின்னாலேயோ உடனே காப்பி குடிக்கப்படாதம்மா.
1: தம்பி, ஏ தம்பி, தம்பி சண்டை போடுகிற மாதிரி சத்தம் கேக்கு. பரப்புரைக்கு எத்தனை பரப்புரை வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. கதவு திறக்க காணும்.
0: அன்னாசி பழம்
1: ஏ தம்பி,
0: ஒரு துண்டு போட்டு மறைச்சு போடம்மா.
1: ஏ தம்பி, நீ இங்கதான் இருக்க அப்படிங்கறது தெரியுது.
0: என்னப்பா
1: உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்னென்ன என்னென்னு என்ன திருப்பி விடுற மாதிரியே உன் பேச்சு இருக்க. பின்னால என்ன கைய மடக்கி வச்சிருக்க?
0: இல்லே அது கத்தின்னு.
1: கத்தி முன்பக்க வரும்போது தானே வாசனை. அன்னாசி பழமாப்பா, வெட்டிட்டு இருக்கியா?
0: ஏய் மனுஷ அம்புடன் தின்னுட்டு போயிருவார, இந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு துண்டு கூட குடுக்கலையே.
1: என்னப்பா சாதா வீட்டுக்கு வந்தா வாங்கனே வாங்கனே உள்ளுக்கு வாங்கனே அப்படின்னு வரவேற்ப அன்னாசி வெட்டுறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டேன். என்ன யோசிக்கிற? நல்ல நேரமா பார்த்து அண்ணனும் கூட வந்திருக்காங்க அப்படின்னு பெருந்தன்மையா நினைக்கிறியாப்பா? உன் முகம் சொல்லுதப்பா.
0: ஆமனே ஆமனே ஆமனே, வாங்கனே உள்ளுக்கு வாங்கனே உள்ளுக்கு வாங்கனே. கேளே கேளே கேளே, நீங்க மனுஷன் தானே?
1: என்னப்பா ஒரு மாதிரி பேசுற, மனுஷன் தானு ஏன் அப்படி பேசுற?
0: நாங்க வேண்டாம்னு ஒதுக்கி போட்ட அன்னாசி பழத்தோட தண்டை எடுத்து நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்கீங்க.
1: தம்பி, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. அன்னாசியை சாப்பிடும் போது சுத்தி உள்ளதை சாப்பிட்டுட்டு நடுவில் உள்ளதை தூரப்படக்கூடாது, அதுலதான் சத்து கூடுதல். தம்பி உதாசீனமா போட்டத அண்ணன் எடுத்து சாப்பிடறேன் அப்படிங்கும் போது அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா?
0: இல்ல தெரியும்னே. நீங்க ஏதாவது காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். உன்
1: மகளையும் மகனையும் பாரு, ரெண்டு கையிலயுமா அள்ளிட்டு போயிட்டால வெறும் தட்டுல இருக்கு.
0: ஏய் மக்கா, அன்னாச்சி பழம் ஒரு துண்டா தந்துட்டு போங்க மக்கா, அன்னாச்சி குடுக்க. ஏய் இந்த பையன் தரமாட்டான். ஏ மக்கா, நீயாவது ஒரு துண்டை தந்துட்டு போ மக்கா. என்னது உன் தோழிகளுக்கு எல்லாம் குடுக்கணுமா? என்னே ரெண்டு பேரும் பள்ளியோடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு
1: நினைச்சப்பா நினைச்சேன், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி.
0: ஏனே அன்னாசியினுடைய மகத்துவத்தை பத்தி அண்ணன் சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, அன்னாசி பழத்தை பொறுத்த அளவுல அது வந்து ஒரு வெப்பமண்டல பழம். வைட்டமின் சி, நார் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்புக்கு அன்னாசி பழம் ரொம்ப சிறந்தது. செரிமானத்தை மேம்படுத்தும், சளியை கரைக்கிறதுக்கு இந்த அன்னாசி பழம் உதவும். வீக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை குறைக்கக்கூடிய தன்மை இயற்கையாட்ட அன்னாசி பழத்துல இருக்க.
0: என்ன அப்போ அன்னாசி பழத்துல இவ்வளவு சத்துக்கள் இருக்கானே? நான் கூட இதெல்லாம் தெரியாம ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வாங்கிட்டு வந்தோம்னே.
1: தம்பி, பழங்களை பொறுத்த அளவுல கூட நம்ம தேர்வுல கவனமா இருக்கணும். பச்சை நிறமா பழம் இருந்து அது அப்படியே படிப்படியா மஞ்சளாகி இருக்கக்கூடிய நிலையில விக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா தைரியமா வாங்கலாம. அன்னாசிய பொறுத்த அளவுல உடல் எடை குறைக்க, மலச்சிக்கல் வராம தடுக்க, புண்களை ஆற்றக்கூடிய தன்மை, கண் பார்வை தெளிவாக கூடிய தன்மை, இது எல்லாம் எந்த பழத்துல இருக்குது?
0: அன்னாசி பழத்துல இருக்குனே.
1: தம்பி, கிழங்க கொண்டு வச்சிருக்கா, கைய ஒண்ணு கழுவிட்டு வந்தட்டுமா?
0: ஏனே இப்படி போங்கனே இப்படி போங்கனே.
1: என்னப்பானே பைப்பு இங்க இருக்குது, என்ன அந்த பக்கமா போ சொல்றேன். நான் இப்படிதான் பாப்போம், சாக்க கொண்டு யாரு வழியில போட்டது? ஏ தம்பி, நான் ஒன்னு என்னவோ நினைச்சேன்பா, திறந்த புத்தகம்னு பேசிட்டு இருந்தேன். நாலண்ணா மூடி போட்டிருக்கான் பாரு. ஏ இந்த தம்பியும் இப்படி இருப்பானா?
0: இவள்கிட்ட வேற சொன்னேன், இங்க போடாதம்மா அங்க கிச்சனுக்குள்ள கொண்டு போடுன்னு. முக்கியதான கிடக்கு முக்கியதான கிடக்குன்னு விட்டுட்டா. ஏய் இங்க ஒரு நாலு அன்னாசி போல மூடி போட்டிருக்க, இது எங்க உள்ளம்மா
1: பாரு.
0: அதுக்கு
1: ஏத்தால அவ ஒரு நாடகம் ஆடுறான், பக்கத்து வீட்டு பொம்பளை கொண்டு வச்சான், எனக்கு தெரியாதுல்ல.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
6: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
5: இடம்
4: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சுங்காங்கடை.
7: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. நேரம் 7:11.
8: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
9: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
10: இந்த சூப்பரான மார்னிங்க இன்னும் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு ஒரு கியூட்டான வண்ண சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
11: அனைவருக்கும் வணக்கம்.
10: உங்க பேர் என்ன?
11: என்னோட பேரு கிவானி.
10: பேர் கேக்குறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யார் இந்த பேர் வச்சாங்க?
11: அம்மா.
10: அவங்க பேர் என்ன?
11: ரணி தங்கம்.
10: அப்பா பேரு?
11: ராமச்சந்திரன்.
10: இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன சொல்லி தரணும்னு ரெடியா இருக்கீங்க?
11: அனில் பாட்டு.
10: அனில் பாட்டா? அனில் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு?
11: வால் இருக்கும், முதுகுல 3 கோடு இருக்கும், கை தாயோடும்.
10: சரி ஓகே, அந்த அனில் பாட்டை எங்களுக்காக வேண்டி பாடுங்க.

0: குட்டி சிங்க குட்டியை தளர்ந்துட்டு எல்லாரும் தான் சேர்ந்துக்கிட்டு ஏழை ஏழையிலோ பாடிக்கிட்டு ஒன்றாக்கத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க தொழிலுக்கு.
1: சரி, இதுல நீங்க சொன்னதுல எத்தனை அனிமல்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க?
0: குரங்கு பாத்திருக்கேன், முயல் பாத்திருக்கேன், சிங்கம் பாத்திருக்கேன், எல்லாமே பாத்திருக்கேன்.
1: எல்லாமே பாத்திருக்கீங்களா? சரி, ரொம்ப ஸ்மைலிங்கா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க?
0: இட்லி.
1: இட்லி சாப்பிட்டீங்களா? சரி, அடுத்து என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?

0: நிகழ்ச்சி ஐயமட்டுவான். பிறகு உலகு ஓதுவது ஒளியே
1: ஆசைப்படுறீங்க? போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: திருடர்களை பிடிச்சு ஜெயில போடு.
1: அதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா ஷர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும், மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்கள்

0: மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25.

0: 7:25 ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: 4233066.
3: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
7: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
8: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டெஜிமார்ட்னா சொல்ல வேணும். டெஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டெஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம், ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
12: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
13: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
12: இடம்,
14: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை.

0: கோட்டாறு அருள்மிகு ஸ்ரீ முத்தீஸ்வரர் சமதே ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடைவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு தீபாராதனை, மாலை 6 மணிக்கு மா காப்பு அலங்கார தீபாராதனை, மாலை 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு தீபாராதனை, இரவு 9 மணிக்கு குடி அழைப்பு, நாளை காலை 6:30 ஆராட்டுத்துறையிலிருந்து புனிதநீர் எடுத்து வருதல், காட்டுவிளை அதங்கோடு ஐயா வைகுண்டர் தர்மபதி அகில திரட்டு அம்மானை திரையீடு வாசிப்பு, இந்திரவாக வாகன பவனி திருநாளில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை, உச்சிப்படிப்பு, மாலை 3 மணிக்கு பணிவிடை, மாலை 4 மணிக்கு அகில திரட்டு அம்மானை திரையீடு வாசிப்பு, மாலை 6:30 திருவிளக்கு பணிவிடை, இரவு 7:30 உகப்பெருக்கு, நாளை காலை 11:00 உகப்பெருக்கு. நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6:00 புனித அல்போன்சா சிறப்பு நவநாள், மாலை 6:30 திருப்பலி, நாளை காலை 6:00 திருப்பலி. தென் தாமரைக்குளம் புனித பனிமய அன்னை ஆலயம் பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை புகழ் மாலை, மாலை 6:45 திருக்கொடி ஏற்றம் திருப்பலி. குமரி கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு மாவட்ட கலை போட்டிகள் நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளில் இன்று காலை 9:30 முதல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான குழு நடனம் நடைபெறும்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
0: நேரம் 7:30. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் அண்ணா.
1: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. இன்று ஏதேனும் முக்கிய கோப்புகள் பார்க்க வேண்டுமா?
0: மன்னா, இன்று நம் ராஜ்யத்தில் ஒரு முக்கியமானவரை பற்றி நாம் அரசவையில் விவாதிக்க வேண்டும்.
1: என்ன மந்திரியாரே, பக்கத்து நாட்டு மன்னன் அந்த வீரபாகு நம் மீது போர் தொடுக்க வருகிறாரா? எங்கே எனது வாள், எங்கே எனது கேடயம்?
0: மன்னா, வாளை முதலில் உரையில் இடுங்கள். கொஞ்சம் பதற்றப்படாமல் அமருங்கள் மன்னா. போர் ஒன்றும் வரவில்லை. இன்று இந்தியாவின் மாபெரும் தலைவர், ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அதை பற்றி தான் பேச வந்தேன்.
1: ஓ, அப்துல் கலாமா? அந்த விண்வெளி விஞ்ஞானி, இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர். எனக்கு தான் தெரியுமே, அவர் நம் காலத்து மாமனிதர். ஆனால் மந்திரியாரே, அவரை ஏன் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கிறார்கள்? அவர் யாரிடமாவது கணை, அதாவது அம்பு எய்தாரா?
0: ஐயோ மன்னா, அது அம்பு எய்யும் கணை இல்லை, விண்ணில் பாயும் ராக்கெட், மிசைல் என்று சொல்கிறார்களே, அதை உருவாக்கியதால் தான் அவருக்கு ஏவுகணை மனிதன் அந்த பெயரே வந்தது. நீங்கள் நினைப்பது போல் அவர் வில்லும் அம்பும் தூக்கி கொண்டு திரியவில்லை மன்னா.
1: ஓஹோ, அப்படி என்றால் அவர் நம் அரண்மனை வானியல் ஆராய்ச்சியாளரை போல் எந்நேரமும் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பாரா மந்திரியாரே?
0: இவர் வானத்தை பார்த்து கொண்டு புயல் மழை வருகிறது என்று பயமுறுத்துவார். ஆனால் கலாம் ஐயா அவர்கள் வானத்தில் கிரகங்களை நோக்கி சாட்டலைட்களை அனுப்பி உலகமே நம் இந்தியாவை அண்ணாந்து பார்க்க வைத்தார். இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது மன்னா.
1: பேஷ் பேஷ், மிக சரியான விளக்கம். அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்ததே அந்த எளிய வாழ்க்கைதான். குடியரசுத் தலைவராக இருந்த போதும் பெரிய ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் வாழ்ந்தாராமே, உண்மைதானா மந்திரியாரே?
0: ஆம் மன்னா, அவர் ராஷ்டிரபதி பவனுக்கு சென்ற போது வெறும் இரண்டு பெட்டிகளுடன் தான் சென்றாராம். பதவி காலம் முடிந்து திரும்பிய போதும் அதே இரண்டு பெட்டிகளுடன் தான் திரும்பினாராம்.
1: எனது இரண்டு பெட்டிகளா? நமது அரண்மனையை சேர்ந்தவர்கள் வெளியூருக்கு சுற்றுலா சென்றாலே 10-15 பெட்டிகளுடன் திரும்புகிறார்கள். ஆடம்பர செலவு வேறு கேட்கிறது.
0: அது வந்து மன்னா, ஆடி மாத டிஸ்கவுண்ட் ஆஃபர்கள் கிடைத்ததால் துணிமணிகளை எல்லாம் அதிகமாக வாங்கி குவித்து விட்டோம். நாம் கலாம் ஐயாவை பற்றி பேசுவோமே.
1: பேசுவோம் பேசுவோம்
0: மன்னா. அவர் இளைஞர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். கனவு காணுங்கள் என்று அவர் தான் இளைஞர்களுக்கு கூறினார்.
2: அப்துல் கலாம்
1: கலாம் ஐயா சொன்னது எவ்வளவு அருமையான வார்த்தை! எனக்கு கூட தினமும் தூக்கத்தில் கனவு வருகிறது மந்திரியாரே. நேற்று கூட நான் பிரியாணி சாப்பிடுவது போல் கனவு கண்டேன்.
0: மன்னா, அவர் சொன்னது தூக்கத்தில் வரும் கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்று கூறினார். அதாவது நம் லட்சியத்தை நோக்கி ஓட வேண்டும். நீங்கள் பிரியாணி சாப்பிடுவதற்காக தூங்காமல் இருந்தால் எப்படி மன்னா?
1: ஆஹா, எவ்வளவு பெரிய தத்துவம்! தூங்க விடாமல் செய்வதே கனவு. இதை நான் இன்றிரவே என் தம்பி இளவரசன் சந்திரசேனனுக்கு கூறப்போகிறேன். அவன் எந்நேரமும் போனில் கேம் விளையாடி கொண்டு தூங்காமலே இருக்கிறான். அவனிடம் போய் நீ கலாமின் வழியை பின்பற்றுகிறாய் என்று பாராட்டை தெரிவிக்க வேண்டும்.
0: ஐயோ மன்னா, அதை மட்டும் செய்து விடாதீர்கள் மன்னா. கலாம் ஐயா சொன்னது நாட்டின் முன்னேற்றத்திற்கான கனவு, கேம் விளையாடுவதற்கான தூக்கமின்மை அல்ல.
1: புரிகிறது மந்திரியாரே, புரிகிறது. விளையாட்டிற்காக சொன்னேன். கலாம் ஐயா மாணவர்களிடம் பேசும் போதெல்லாம் நாட்டின் முன்னேற்றம் நம் கையில் என்று உறுதிமொழி எடுக்க வைப்பாராமே.
0: அவர் இறுதி மூச்சு உள்ளவரை மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருந்தார். நம் நாட்டு மாணவர்களுக்கு கலாம் ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றை வழங்குவோம்.
1: அப்படியே செய்வோம் மந்திரியாரே. அதோடு சேர்த்து எனக்கும் ஒரு புத்தகம் கொடுங்கள். அப்துல் கலாம் ஐயாவின் அக்கினி சிறகுகள் புத்தகத்தை படித்துவிட்டு நானும் ஒரு ஏவுகணையை தயாரிக்கலாம் என்று பார்க்கிறேன்.
0: நீங்கள் ஏவுகணை தயாரித்தால் அது நேராக நம் அரண்மனை சமையலறைக்குள் தான் வந்துவிடும். தயவு செய்து புத்தகத்தை மட்டும் படியுங்கள், ஏவுகணை எல்லாம் வேண்டாம் மன்னா.
1: என்ன

6:36. தென்குமரி தேனிலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் இறைவி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்தது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை.

0: மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
5: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
4: இடம்
6: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
9: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
10: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
9: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
11: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
12: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
13: என்னடி எங்க வரணும்
14: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
13: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
14: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
13: வா வா, சீக்கிரம் போகலாம்.
15: கமலா ஜுவல் திங்கள் சந்தை.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்பம் நிரலை. தென்குமரி தேநிலையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். நேர்களே, இன்றைய பொது அறிவு கேள்வி: இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒருமுறை: இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் பெயர் என்ன? கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

0: நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
0: போன் 233-066.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
4: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: தென்குமரி தென்னலியில் கேட்கவிருக்கும் பாடல் காத்துவாக்கல ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் ஆந்தனி தாசன் மற்றும் அனிருத் பாடியது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: குமரி பண்மலை 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி நேரலையில் கனவை நனவாக்கும் என் பயணம். தோழிகளுக்கான நேரலை நேரலையில் பங்கேற்க தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2970722, முன் இணைப்பெண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி 8903-2570-39.
1: சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:02.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தென்னிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 65 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 55 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 85 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 28 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சௌச்சௌ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முழங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 85 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடிமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 70 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 50 ரூபாய், நூக்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 30.07 அடி, பெருஞ்சாணி அணை 61.95 அடி, சிட்டாறு 1 அணை 11.91 அடி, சிட்டாறு 2 அணி 12.00 அடி, பொய்கை அணை 15.60 அடி, மாம்பழத்துறை 6 அணை 35.03 அடி.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
4: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
5: இடம் செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
13: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
14: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
15: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
16: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
17: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
18: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
17: போன் 233-066.
19: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
11: நாளை காலை 9:00 முதல் மாலை 4:00 வரை.
10: இடம்
9: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

சங்கீத நிலையில் கேட்கவிருக்கும் பாடல் கபாலி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் அனந்து, கானபாலா, ரோஷன் மற்றும் சந்தோஷ் நாராயணன் பாடியது.

0: ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது. அந்த வரிகளை பார்த்தார், உடனே காரு சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார். இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சுது. உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன், உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன்னார். இப்போது அவர் திகைச்சு போய் நின்னார். மறுபடியும் அவர் சொன்னார், நீ காரை ஓட்டிகிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னார். பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார், படிப்படியாக முன்னேறினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிதி ஆலோசகராக ஆனார். அதுக்கப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கிறதில்ல, அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்ச வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது, நேர்மையும் வேணும். ஆனால் இந்த காலத்தில் சிலருடைய நேர்மை நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஒருத்தர் புஸ்தக கடை வச்சுருந்தார். ரொம்ப நேரமாக தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர். பில் போடுறவர், சார் இந்த புத்தகம் மகா அறுவை, மகா மட்டம், இது வேணாம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று பாருங்கன்னார். புத்தக கடை வச்சுருக்கிறவரே இப்படி சொன்னார். வாங்க வந்தவர் இவர் ஆச்சரியமாக பார்த்தார். உங்கள் நேர்மையை பாராட்டுறேன், அது சரி, இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்கள் படித்து பார்த்துட்டீங்களான்னு கேட்டார். அதை படித்து வேற பார்க்கணுமான்னார். அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னார். அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர். இது ஒரு விதமான நேர்மை, நேர்மையை ஒத்துக்கிறது. எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள், உழைப்பை விட நேர்மை முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
4: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
12: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிரலை. நேரம் 8:37.
13: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
14: குட் மார்னிங் நேயர்களே,
13: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை வேரல். வேரல் அப்படின்னா சிறு மூங்கில் அப்படின்னு அர்த்தம். காடுகள்ல உயரமா வளரக்கூடிய சாதாரண மூங்கில்களை விட மலைப்பகுதிகளிலையும் ஆற்றங்கரைகள்லயும் அடர்த்தியான சற்று குட்டையாக வளரக்கூடிய ஒரு வகை மூங்கில் தான் இந்த வேரல்.
15: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். குறுந்தொகையில ஒரு வரி வருது, வேரல் வேலி வேர்கோள் பலவின். அதாவது குறிஞ்சி நிலத்தினுடைய இயற்கை வளத்தை விவரிக்கிறப்ப குறிஞ்சி நாட்டை சிறு மூங்கில்கள் வேலியாக காக்கின்றது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த வாக்கியம் கொடுக்குது.
14: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.

0: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் அனோமலி, ANOMALY. அனோமலி அப்படின்னா முரண்பாடு, விதிவிலக்கு, அல்லது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திடீர்னு மாறுச்சு அப்படின்னா அதை வந்து அனோமலி அப்படின்னு சொல்லுவோம்.
1: இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி சடன் ஸ்னோ ஸ்டார்ம் இன் தி மிடில் ஆஃப் சம்மர் வாஸ் எ வெதர் அனோமலி. அதாவது கோடை காலத்தின் பாதியில் திடீரென ஏற்பட்ட பனி புயல் ஒரு விசித்திரமான வானிலை முரண்பாடாகும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வார்த்தை என்ன புதுசா இருக்கு, வாய்க்குள்ளே நுழையாத மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணினாலும் இது வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருது. என்ன அப்படின்னா, தாவரங்களை பயன்படுத்தி மண்ணிலையும் நீர்லையும் கலந்திருக்கக்கூடிய ஆபத்தான நச்சு பொருட்கள் மற்றும் மாசுகளை இயற்கையான முறையில அகற்றக்கூடிய ஒரு பசுமை தொழில்நுட்பம் தான் இந்த ஃபைட்டோ ரெமெடியேஷன், அதாவது தாவர வழி சுத்திகரிப்பு. அதை பத்தி தான் இன்னைக்கான இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம கூடுதலா
0: தொழிற்சாலையினுடைய கழிவுகள், கன உலோகங்கள் மற்றும் கதிர்வீச்சு பொருட்கள் நிலத்துல கலக்கிறப்ப அந்த நிலம் நஞ்சா மாறுது. இந்த தாவரங்களை அங்க வளர்க்கறப்ப அவை தங்களுடைய வேர்கள் மூலமா மண்ல உள்ள நச்சு பொருட்களையும் நீரையும் சேர்த்து உறிஞ்சிக்கும். அப்படி உறிஞ்சக்கூடிய நச்சுக்களை தாவரங்கள் வெவ்வேறு வழிகள்ல நல்ல விதமா மாற்றுது.
1: சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா நச்சுக்களை எல்லாம் உறிஞ்சி தங்களுடைய இலைகள் மற்றும் தண்டு பகுதிகளில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமலே சேமிச்சு வச்சுக்குமா, அதுக்கப்புறமா அந்த தாவரங்களை அறுவடை செய்து பாதுகாப்பா அழிச்சிடலாம்.
0: சில தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நிலத்தடி நீருடன் இருக்கக்கூடிய நச்சுக்களை உறிஞ்சி அவற்றை ஆபத்தில்லாத வாயுக்களா மாற்றி தங்களுடைய இலைகள் மூலமா காற்றுல ஆவியா வெளியேற்றிருமா.
1: இன்னும் சில தாவரங்கள்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு சில நொதிகள் சிக்கலான நச்சு ரசாயனங்களை எளிய தீங்கற்ற கூறுகளா உடைச்சு பிரிச்சு சிதைச்சு விடுமா.
0: 1986 உக்ரைன்ல செர்னிபில் அணு உலை விபத்துல அந்த நிலத்துல பரவிய ஆபத்தான கதிரியக்க பொருட்களை உறிஞ்சி தூய்மைப்படுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது என்ன தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகாந்தி தான். அந்த சூரியகாந்திய அதிக அளவுல அந்த நிலத்துல பயிரிட்டு அந்த நிலத்தினுடைய நச்சுத்தன்மையை நீக்கினாங்க.
1: நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய கடுகு செடி இருக்கு இல்லையா, அந்த தாவரம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அதீத காரிய மற்றும் பிற கன உலோகங்களை உறிஞ்சுறதுல மிகச்சிறந்ததா கருதப்படுது. பாப்புலர் மற்றும் வில்லோ மரங்கள் வந்து நிலத்தடி நீர் மாசுபாடை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படுது.
0: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசத அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேரம் 8:43. குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கேட்கவிருக்கும் முதல் பாடல் ராவன் திரைப்படத்திற்காக விஷால் சேகர் இசையில் ஏகன் ஹம்சிகா ஐயர் பாடியது.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டி ஆர் ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
4: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
5: இடம் செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
0: கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 3 திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் அஜீஷ் மற்றும் அனிருத் பாடியது.

அறிமுகப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். கே கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கோட் திரைப்படத்திற்காக யுவன் இசையில் யுவன் செண்பகராஜா, வேலு, சாம் மற்றும் நாராயணன் ரவிசங்கர் பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன் பாடியது.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பழுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களை உங்கள விமானகுமரி பண்பலையை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம் வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்

0: நீங்கள் கேட்டு மகிழ தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றொரு எண் 290-722 இணைப்பு எண் 046-52 கைபேசி எண் 890-32-57-39. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது யார் ஐயா?
1: வில்லுக்குறி திருவடைக்கோடை கண்ணன்.
0: வில்லுக்குறி கண்ணன் ஐயா, உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: கேளடி கண்மணியின் படத்தில் இருந்து.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

0: நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் ஏதோ உங்களுக்காக உங்களுக்கு மறி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
7: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
6: இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
8: நேர்களே, வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் சார், நலமா இருக்கிறோம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் சார்?
9: பொண்ணுமணி
8: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
5: போன் 233-066.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து ரசித்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 9:24. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வணக்கம் அம்மா.
1: நான் தோவலில இருந்து சந்திரா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சந்திராமா.
1: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜர்
0: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றியம்மா.

0: வசந்த அழைப்பு.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் வரப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் வரப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா? வணக்கம் சார், யார் இணைப்பில் இருக்கிறது? கோவில்பட்டியிலிருந்து ராகவன் ஐயா. உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: முன்பதிவு அவசியம். நாகர்கோவில் நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களை உங்கள் குமரிப்பான்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கருங்கல்ல இருந்து வனஜா அம்மா பேசுறீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் அம்மா?
3: மாயி படத்துல இருந்து நிலவே வானிலவே.
2: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்களுக்கு மறிப்பான் 101 காற்றலைகளில் நன்றி அம்மா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் GNM-க்கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: ஒன்றில் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர், வணக்கம்.
9: வணக்கம். நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுறேன்.
8: எங்கிருந்து சார்?
9: நாங்குநேரியிலிருந்து கணேசன்.
8: நாங்குநேரியிலிருந்து கணேசன். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
9: தங்கைக்கோர் கீதங்கிற திரைப்படத்துல தினம் தினம்ங்கிற பாடல் கொடுங்க.
8: அந்த பாடல் ஏதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் 9:50. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் நேயர் யார் என்ற பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாச்சிக்கலக்கார் விஜயம் பேசுகிறேன்.
2: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன விருப்ப பாடல் வேண்டும்?
3: செல்லக்கண்ணு படம், வண்டியில மாமன் பொண்ணு, ஓட்டுறவன் செல்லக்கண்ணு என்ற பாடல் கொடுங்க மேடம்.
2: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
3: நன்றி மேடம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நமது பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. யார் சார் சொல்றீங்க, எங்க இருந்து?
4: சேலம் மாவட்டம் விளாம்பட்டில இருந்து சேட்டு பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
4: எனக்கு முரட்டக்காலை படத்துல இருந்து பொதுவாக எம் மனசு தங்கம் பாடல் கொடுங்க
3: மேடம். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.

கேளைந்த வாழ்வோடு இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டரசு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நாடுகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைகுளம் பகுதியில் கடலில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களின் உடலை தீயணைப்புப் படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1 தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:03 இனி கேட்கலாம்.
3: படிப்பும் பணியும்

0: நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லப்படும் செயல்களை நாம எப்ப செய்து முடிக்கிறோமோ அப்பவே நாம உலகம் மாற்றி அமைக்க முடியும். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத விட நம்ம மனது நம்ம கிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: புவனேஸ்வரில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியான விளையாட்டு வீரர்கள் விண்ணப்பிக்கலாம். கிரேட் 2 பிரிவில் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு ஒரு காலியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சி மற்றும் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் என்ற வேகத்தில் சுருக்கெழுத்து எழுதும் திறன் மற்றும் 50 வார்த்தைகள் என்ற வேகத்தில் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். டாக்ஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு 7 காலியிடங்கள் உள்ளன.

கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் ஆங்கிலத்தில் ஒரு மணி நேரத்தில் 8000 எழுத்துக்களை தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.incometaxindia.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.incometaxindia.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி. யுனானி மருத்துவ ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிளர்க் பணிக்கு 57 காலியிடங்களும், MTS பணிக்கு 43 காலியிடங்களும், ரிசர்ச் ஆபீசர் பணிக்கு 19 காலியிடங்களும், மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட் பணிக்கு 12 காலியிடங்களும், ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு 7 காலியிடங்களும், நர்ஸ் பணிக்கு 7 காலியிடங்களும், பார்மசிஸ்ட் பணிக்கு 6 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 179 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் டிஃபார்ம் அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 31/7/2026 18 வயதில் இருந்து 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ccrum.ayush.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ccrum.ayush.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலம் நடத்தப்படும் குரூப் 1 அதிகாரி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெபுட்டி கலெக்டர் பணிக்கு 12 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கமர்ஷியல் டாக்ஸஸ் பிரிவில் அசிஸ்டன்ட் கமிஷனர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் டாக்ஸேஷன் லாஸ் பிரிவில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பிரிவில் டெபியூட்டி ரெஜிஸ்டர் பணிக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் பணிக்கு 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பணிக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 21 வயதிலிருந்து 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 29ஆம் தேதி. மத்திய அரசின் கீழ் உள்ள ராமன் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். என்ஜினியர் பி பணிக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 2 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 1 காலியிடமும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 4 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்,

இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த பிரிவுகளில் முதுநிலை பட்டம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சி பணிக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 4 காலிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 1 காலிடமும், ஐடி பிரிவில் 1 காலிடமும், சிவில் பிரிவில் 1 காலிடமும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் டிப்ளமோ என்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். டிரேட்ஸ்மேன் ஏ பணிக்கு எலக்ட்ரிக்கல் பிரிவில் 2 காலிடங்களும், ஏசி மெக்கானிக் பிரிவில் 1 காலிடமும், மெக்கானிக்கல் பிரிவில் 1 காலிடமும், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் இந்த பிரிவுகளில் 4 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரிக்கல், ஏசி மெக்கானிக், மெக்கானிக்கல், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rri.res.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rri.res.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி. மத்திய அரசின் கீழுள்ள தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெடிக்கல் பிரிவில் டெபியூட்டி டைரக்டர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மெடிக்கல் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஜூனியர் புரோகிராமர் பணிக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாவது ஒரு பிரிவில் பிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு 7 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சியுடன் சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு 39 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டரில் அறிவுத்திறனும், NBEMS தகுதி தேர்வில் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://netboard.edu.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://netboard.edu.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி. எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் பணிக்கு 27 காலியிடங்களும், கெமிக்கல் பணிக்கு 10 காலியிடங்களும், பெட்ரோலியம் பணிக்கு 9 காலியிடங்களும், புவியியல் பணிக்கு 4 காலியிடங்களும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 52 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BE, BTech அல்லது MSc பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 31/7/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ongcindia.com. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ongcindia.com.

india.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பசுமை எரிசக்தி துறையில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் என்ஜினியர் பணிக்கு 100 காலியிடங்களும், துணை ஜெனரல் மேனேஜர் பணிக்கு 14 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 114 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ அல்லது பிடெக் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ngel.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ngel.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. ஆந்திராவின் அமராவதியில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். விரிவுரையாளர் பணிக்கு 4 காலியிடங்களும், டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் பணிக்கு 4 காலியிடங்களும், பிரின்சிபல் டிசைனர் பணிக்கு 3 காலியிடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 3 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் பணிக்கு 2 காலியிடங்களும், அக்கவுண்ட் ஆபீசர் பணிக்கு 1 காலியிடமும், உதவி நூலகர் பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 22 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 28/7/2026 18 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nid.ac.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.nid.ac.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று
1: இந்தியாவின் சொலிசிஸ்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் சொலிசிஸ்டர் ஜெனரலாக நியமிக்க

0: அழைக்கப்பட்டவர் துஷார் மேத்தா ஆவார். உலகின் அதிவேக சூப்பர் கணினி எது? உலகின் அதிவேக சூப்பர் கணினி லைன்ஷைன் ஆகும். விஐபி கல்ச்சர் இன் இந்தியா, பவர், பிரிவிலேஜ் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரசி என்னும் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? விஐபி கல்ச்சர் இன் இந்தியா, பவர், பிரிவிலேஜ் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரசி என்னும் புத்தகத்தை வெளியிட்டவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆவார். இந்தியாவின் முதல் ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவை எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் ஹப் அண்ட் ஸ்போக் சர்வதேச விமான சேவை வாரணாசி, டெல்லி ஆகிய இரண்டு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் எது? வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் ஆபரேஷன் அமித்ஷாட் ஆகும். அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் எது? அவசர மருத்துவ உதவியை விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் ரக்ஷிதா ஆகும். கர்நாடகத்தில் தர்ஷன பினாகினி என அழைக்கப்படும் ஆறு எது? கர்நாடகத்தில் தர்ஷன பினாகினி என அழைக்கப்படும் ஆறு தென்பெண்ணை ஆறு ஆகும். ஆரோக்கிய சேது செயலி எதனுடன் தொடர்புடையது? ஆரோக்கிய சேது செயலி மருத்துவமுடன் தொடர்புடையது. ஜிஎஸ்டி முறையை தொடங்கி வைத்தவர் யார்? ஜிஎஸ்டி முறையை தொடங்கி வைத்தவர் பிரணாப் முகர்ஜி ஆவார். இரண்டாவது பாக் சிலிக்கா மாநாடு எங்கு நடைபெற்றது? இரண்டாவது பாக் சிலிக்கா மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. எந்த நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? செசல்ஸ் நாட்டின் உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பிஇ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிளானிங் என்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியர், ப்ராஜெக்ட் என்ஜினியர், சைட் என்ஜினியர், ரெசிடென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. ஆகாஷ்வாணி.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் நமது பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தொடர்வது திரைசை. திரைசையில் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் குரல், இளையராஜாவின் இசையில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: திரைசை கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. கடித வழி மக்கள் மன்றம். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கோரிக்கை மற்றும் நன்றி கடிதங்களை குமரி பண்பலை 101 மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதங்களை 11 மணி வரை வாசிக்க கேட்கலாம்.

0: தென்
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர், மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 கடித வழி மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த கடிதம் சூரப்பள்ளம் டென்ஸ்லி கர்ணதாஸ் இவங்க ரெண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒன்று நன்றி அறிவிப்பு கடிதம், இன்னொன்று கோரிக்கை கடிதம். முதலில் நம்ம நன்றி அறிவிப்பு கடிதத்தை படித்து விடலாம். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு புன்னை நகர் சந்திப்பு பேருந்து நிறுத்தத்தில் மாணவர்கள் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் சிரமப்படுகிறார்கள் என்று குமரி பண்பலையில் கோரிக்கை வைத்திருந்தேன். அங்கு இப்பொழுது சாலையின் இரு மருங்கிலும் நெழுதரும் மரங்களை நட்டு மரங்கள் வளர்ந்தோங்கி இருக்கிறது. இருக்கைகளும் போடப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த பணியை செய்த அனைத்து நபர்களுக்கும், நிர்வாகத்தினருக்கும் நன்றி.

0: எழுதியிருக்கிறார். இன்னொரு கோரிக்கை கடிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவரோடு இணைந்து குமரி பண்பலை 101 அலுவலர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்த கோரிக்கை கடிதம், குமரி பண்பலையினுடைய அலுவலகத்தினுடைய அருகாமையிலேயே ஒரு சிறு பள்ளம் காணப்படுகிறது, அதில் நீர் நிரம்பியிருக்கிறது. இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் செல்லும் பொழுது சற்று சிரமமாக இருக்கிறது, அதனால் இதனை சரி செய்யும்படி அலுவலர்களை கேட்டுக் கொள்கிறேன் என்று ஒரு கோரிக்கை கடிதமும் வைத்திருக்கிறார்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர், மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நோய்களுக்கு
2: நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
6: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
7: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் நமது பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். கடித வழி மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நம்ம கடிதங்களை திரை இசை பாடல்களுக்கிடையே வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கடிதம் கணபதி நகர் ராமசுவாமி எழுதி அனுப்பியிருக்கும் கோரிக்கை கடிதம். அரசு பேருந்துகளில் படிக்கட்டுகள் மிகவும் உயரமாக உள்ளது. வயதானவர்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இதற்கு ஆவண செய்திருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்று ஒரு கோரிக்கை கடிதமும், இன்னொன்று நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணன் கோவில் அருகில் உள்ள அதாவது சாக்கடையானது அடைத்து காணப்படுகிறது. இதனால் அதனை தூர்வாரி அல்லது அதனுடைய அழுக்குகளை நீக்கி பக்தர்களுக்கு ஆவண செய்திடும்படி கேட்டுக் கொள்கிறேன் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
11: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
12: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
13: இடம் சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
11: புனித சவேரியார்.
14: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மஞ்சப்பை.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனி

0: தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நேற்றே உங்கள் குமரி பண்பலை 101 கடித வழி மக்கள் மன்றம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு கோரிக்கை கடிதம். இந்த கோரிக்கை கடிதத்தை முத்து ஆசாரி துவரங்காட்டிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். எப்போதும் வாகனம் செல்லும் சாலையான வரகுணமங்கலம், ஈசாந்திமங்கலம் ஊர் பக்கத்தில் நாய்களின் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. இதிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கோரிக்கை மற்றும் நன்றி கடிதங்களை எழுதி அனுப்பியிருந்தார்கள். இதுவரை அந்த கடிதங்களை குமரி பண்பலை நூற்று ஒன்றின் கடித வழி மக்கள் வந்தம் நிகழ்ச்சியில் வாசிக்க கேட்டோம்.

கடிதவள்ளி மக்கள் மன்ற கோரிக்கை நிகழ்ச்சியினுடைய கடிதங்களை கேட்டு ஆவண செய்தருளும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இத்துடன் இன்றைய கடிதவள்ளி மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 11:02. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: 11:08. ஆரம்பமாவது பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: பாடுவோர் படலாம் நேரலை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடலுடைய இசை போடப்படும். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நீங்க பாடலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வடசேல்ல இருந்து பிரியங்கா.
0: உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணிரலாமா?
1: ஆ, பண்ணலாம்.
0: ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு?
1: வந்து எங்கிருந்தோ அந்த மாதிரி வரும். குப்போ நடிச்சது, பிரம்மா படம்.
0: ஓகேம்மா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நேரா வந்து இந்த பாடல் பாடுறீங்களா இல்ல உங்களுக்கு விருப்பமான வேற பாடல் பாடுறீங்களா?
1: இல்ல, வேற.
0: ஓகேம்மா, பாடுங்க.
1: பாதி ஜீவன் கொண்ட தேசம் வாழ்ந்து வந்ததோ,
0: சூப்பரா பண்ணீங்கம்மா. நேர்லையில பங்கேற்றதற்காக நன்றி. கேட்கவிருக்கும் பாடல் பிரம்மா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 046652. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: நான் வேலூர் மாவட்டம் அட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர்.
0: உங்களுக்காக உங்களுடைய பாடலை போட்டுடலாமா, கண்டுபிடிக்கலாமா?
1: ஆமா மேம், ஓரளவுக்கு புது பாட்டு ஈஸியா கொடுங்க மேம்.
0: ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஒரு சாங் தான், உங்களுக்காக பிளே பண்றேன், கண்டுபிடிங்க.
1: கொடுங்க மேம்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: மேம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன் மேம். இது மீடியம் பாட்டா இருக்கு.
0: மீடியம் சாங் தான், பட் ரொம்பவே ஒரு ஃபேமஸான சாங்.
1: ஏதாவது க்ளூ கொடுங்களேன். ஓ ஓ பிரியா பிரியா அந்த பாட்டா மேம்?
0: இல்லையே சார், ரொம்ப எளிமையா இருக்கனால க்ளூ கொடுத்தேன் அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சரிங்களா?
1: அப்படி
0: பங்கேற்றதற்கு ரொம்ப
1: சொல்றீங்களா மேம்?
0: நன்றி. யா
1: நான் இன்னொன்னு ட்ரை பண்றேனே மேம்.
0: ஓகே, ட்ரை பண்ணுங்க.
1: ஆ சரி, இது மேம் அந்த இல வானம்.

0: அந்த பாட்டா மேம்?
1: நல்ல முயற்சி சார். இல்ல, வர நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: கண்டிப்பா.
1: நன்றி.
0: ஆ நன்றி மேம்.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. எந்த பாடல் பாடுறீங்கம்மா? ஓகேம்மா, அழகா அழகா கண்டுபிடிச்சீங்கம்மா. பங்கேற்றதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: புனித
5: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
6: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம்
7: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நமது பாரதம்.

0: 11:28 பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேய வணக்கம் வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: நான் கானாவூர்ல இருந்து தனிஷ்காஸ் பேசுறேன்.
0: உங்களுக்கான பாடலுடைய இசையை போடலாமா சார்?
1: சரி போடுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: கண்டுபிடிச்சிருக்க.
0: ம், சொல்லுங்க சார்.
1: மௌனமே.
0: என்ன சார் கண்டுபிடிச்சிங்களா? சரி சார், பங்கேற்றதற்கு நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நலேபுரம் ஸ்ரீதேவி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் அப்படினு கண்டுபிடிச்சிங்களா இல்ல இன்னொரு அடி ப்ளே பண்ணணுமா?
2: பாடம் வந்து பொன்னுமணி.
0: ம்,
2: பாடல் செஞ்சிக்குள்ளே.
0: ஓகேம்மா, சூப்பரா பாடல அழகா கண்டுபிடிச்சிங்க. இந்த பாடல் பாடுறீங்களா இல்ல வேற பாடல் பாடுறீங்களா?
2: ஜல்தோஷம் வர பாட முடியாது, வேற நாள் ட்ரை பண்றேன்.
0: ஓகேம்மா, அழகா வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிங்க, நன்றி.
2: நன்றி.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ

0: ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

படுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே, இதில் கனவை நனவாக்கும் என் பயணம் நேரலை. தோழிகள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பெண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

இகளே இன்று மாலை 4:02 பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: 11:39. பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கமா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான பாடல்ல மியூசிக் பிளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே.

0: நல்லா பாடினீங்கம்மா, பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேம்.
0: கேட்கவிருக்கும் பாடல் சொல்ல துடிக்குது மனசு. திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா.
0: ம், பாடுங்கம்மா. அழகா கண்டுபிடிச்சீங்க. என்ன படத்துல உள்ளது?
1: பாடவா?
0: ஆ, பாடுங்க.
1: ஒரு கோடை தாயிருப்பாட்டில் தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. ஒரு கோடை தாயிருக்காம் பட்டினியை பார்த்ததில்லை. தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. தாத்திக்கு வந்து

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: 11:48. பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
1: நான் கவர்க்குளம் தெரியவில்லை, கனகராஜ் பேசுறேன்.
0: உங்களுக்கான பாடல் போடலாமா சார், ரெடியா இருக்கீங்களா?
1: போடலாம் சார், போடலாம் மேடம்.
0: ஓகே ஓகே சார்.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: அந்த படத்தை
0: ஓகே, என்ன திரைப்படத்துலன்னு தெரியுமா சார்?
1: படம் பெரிய ஞாபகம் இல்லை.
0: ஓகே சார், ஓகே. நீங்க இந்த பாடல் பாடுறீங்களா இல்ல வேற பாடல் பாடுறீங்களா சார்?
1: வேற ஒரு பாட்டு பாடுறேன்.
0: ஓகே ஓகே சார்,
1: கம்மிங்காக அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாடுங்க சார். ஓகே சார், அழகா பாண்டிங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றதற்காக நன்றி.
1: நன்றி.
0: கேட்டு இருக்கும் பாடல் தர்மயுத்தம். திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: பாடுவோர் பாடலாம் நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: மினி, பார்வதிபுரத்துல இருந்து பேசுறேன்.
3: ஓகேம்மா, உங்களுக்கான பாடல்ல மியூசிக் ப்ளே பண்ணிடலாமா?
4: ப்ளே பண்ணலாம். ஓகே.

0: கண்டுபிடிச்சிங்களாமா? இணைப்பில்
1: ஹலோ,
0: தான் இருக்கீங்க, பேசலாம். மினி அம்மா, கண்டுபிடிச்சிங்களா?
1: உனக்கே கூட போடுவீங்களா?
0: ஓகே.

11:56 நேர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். சோ நம்ம என்ன பாடல் போட்டோம் அப்படின்னா, உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மற்றும் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல் தான் கேட்கலாம்.

பெறுகிறது இன்றைய பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
4: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
3: இடம்
5: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: நாளே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை நாகர்கோவில்.
6: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். 12:55 திரைசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, கனவை நனவாக்கும் என் பயணம் நேரலை, 1:55 2:15 திரைசை, 2:30 இசை தென்றல், யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை. 2:55 வானிலை அறிக்கை, 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நமது பாரதம். 3:30 பண்பலையின் தேநீர் நேரம் நமது பாரதம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்மனை பி பிரியா அவர்கள். அமுதசுரபி ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.

நேரம் 12:15. நீ இல்லாத நேரங்களிலும் சொல்லாத வார்த்தைகளிலும் பல நூறு கவிதைகளை வரைந்தேன். வார்த்தைகளால் அல்ல, என் கனவுகளால். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
4: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
3: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: நேரம் 12:20. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மரம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. என்ன செய்தால் நீ மகிழ்வாய், நீ சிரிக்க நான் காத்திருக்க, மேகம் போல நகர்ந்து செல்கிறாயே. கேட்கவிருக்கும் பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியது.
6: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே. இதில் தோழிகளே, உங்களுடைய கனவுகள், அதை நோக்கி உங்களுடைய பயணம், அதில் உள்ள சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நேரலையில் கனவை நனவாக்கும் என் பயணம் நேரலையில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-772. இதற்கான முன் இணைப்பு எண் 0-4652. மற்றும் ஒரு அலைபேசி 8-9-03-2-5-7-0-3.

கவிதை வரைந்தேன் உன்னை கவர கன்னித்தமிழிலே, உன் செந்தமிழ் தேன்மொழியால் பதில் தராயோ. கேட்கவிருக்கும் பாடல் மாலையிட்ட மங்கை, திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

மொழிகளும் தவம் இருக்கும் நீ வாய் திறந்து பேச, கண்களும் காத்திருக்கும் நீ முகம் மலர்ந்து சிரிக்க. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நமது பாரதம்.

புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை, புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை. கேட்கவிருக்கும் பாடல் அன்பே தேடி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே. கனவை நனவாக்கும் என் பயணம் நேரலை நிகழ்ச்சி, தொழில்கள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-0290-2972-7722, முன் இணைப்பின் 0-4652, மற்றும் ஒரு அலைபேசி 8903-2570-39. நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுர மழை, இது தேரில் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர்

0: திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீரதீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்புப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை நிச்சு ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:51 இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம். இருமல் மற்றும் சளி பிரச்சினைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தருகிறேன்.

0: கூறுகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
1: இன்னைக்கு நம்ம இருமல் சளி தொந்தரவு பத்தி பாக்குறோம். இத வந்து ஆயுர்வேதத்துல காசம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூச்சு குழாயில உள்ள சளி இல்லனா எரிச்சல்னால வெளியேற்ற உதவும் ஒரு இயற்கையான ஒரு செயல் தான் இந்த இருமல். இது தனிப்பட்ட நோயாகவும் இருக்கலாம், இல்லனா ஒரு நோயோட அறிகுறியாகவும் இருக்கலாம், இல்லனா ஒரு நோயின் தீவிரத்தால இது உண்டாகலாம். நம்மளோட பிராணவாதம் வந்து இயல்பான ஓட்டத்துல தடைபடும் போது இருமல் உண்டாகுது. இதுல வந்து ஆயுர்வேதத்துல 5 வகைப்படுத்துறாங்க. வாத தோஷத்தினால வருது, பித்தத்தினால வருது, கஃபத்தினால வருது, ஷதஜ அண்ட் ஷயஜன் சொல்லுவாங்க. வாதத்தினால வரக்கூடிய இருமல் வந்து வறட்டு இருமலா இருக்கும். பித்தத்தினால வரக்கூடிய இருமல்ல சளி வந்து மஞ்சள் பழுப்பு நிறத்துல இருக்கும். கஃபத்தினால வரக்கூடிய இருமல்ல வந்து வெள்ளை சளியா இருக்கும். ஷதஜம், ஷதஜம்ங்கிறது நெஞ்சில ஏதாச்சும் அடி ஏற்பட்டு அதனால வரக்கூடிய இருமல் வந்து ஷதஜன்னு சொல்லுவாங்க. ஷயஜனா உடல் இழைத்தல், ஏதாவது ஒரு நாள்பட்ட நோயினால நம்ம உடம்புல இருக்கிற தாதுக்கள்லாம் நஷ்டப்பட்டு உடம்புல இருக்கிற சத்துக்கள்லாம் போய் பலவீனம் அடைந்து அதனால ஏற்படக்கூடிய நோய், நோய், அந்த மாதிரி நோய்கள்னால வரக்கூடியது வந்து க்ஷயஜன்னு சொல்லுவாங்க. பொதுவா இருமல் எதனால வருதுன்னா தூசி, புகை மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை எடுக்கிறனால நமக்கு இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் வருது. இதை நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணலனா இது பின்னாட்கள்ல மூச்சு திணறல், இழைப்பு இந்த மாதிரி நோய்கள்ல கொண்டு போய் நம்மள விட்டுரும். பொதுவா குழந்தைங்க தான் இதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா வரட்டு இருமல் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிதோபலாதி சூர்ணம்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை தேன்ல மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, மற்றும் துளசி, ஆடதோடா, அதிமதுரம் இந்த மாதிரி மூலிகைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். சளி அதிகமா இருக்கிற இருமலுக்கு வந்து தாலிசாதி சூர்ணம் இந்த மாதிரி சூர்ண வகைகளை தேனில கலந்து கொடுப்பாங்க அல்லது வெந்நீர்ல கலந்து கொடுப்பாங்க. உணவுகள் நம்ம பார்த்தோம்னா நம்ம உணவுல அதிகமா பூண்டு பால் எடுத்துக்கலாம், தேன், எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகள், வெந்நீர், எள்ளு ரசம், ஏலக்காய், சுக்கு, நல்ல மிளகு இந்த மாதிரி பதார்த்தங்களை உணவுல சேர்த்தா நமக்கு வந்து சளி தொந்தரவு அதிகம் பெரும்பாலும் வராது. சளி தொந்தரவு இருக்கும்போ எடுக்கக்கூடாத உணவுகள் பார்த்தோம்னா மீன், தயிர், இனிப்பு வகைகள், வாழைப்பழம், இரவு நேரங்கள்ல நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுக்கிறது தவிர்த்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. தொண்டை வலியிலா இருந்துச்சுன்னா மஞ்சள், மிளகு அப்புறம் பால் சேர்த்து காய்த்து இரவு படுக்கும் முன் வெதுவெதுப்பாக இருக்கும் போது குடிச்சா நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீராவி பிடிக்கிறது, யூகாலிப்டஸ் தைலம் இல்லனா புதினா துளசி இலைகளை போட்டு நீராவி பிடிக்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விரைவா குணமாகலாம்.
0: இருமல் மற்றும் சளி பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் தகவல்களை தந்தவர் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இதழோர புன்னகையாய்
4: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
4: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? தமிழ்நாட்டின் 20ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவரான குமரிமண்ணுக்கு பெருமை சேர்க்கும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் என்று. ஆண்டு ஜூலை திங்கள் 27ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்து ஆரம்பப் பள்ளி அங்கேயே பயின்று பின் திருவாவடுதுறை சாந்தலிங்க தம்புரானிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்து திருவனந்தபுரத்தில் ஆசிரியர் பயிற்சியும் பெற்றார். இவரின் இலக்கிய வெளிப்பாட்டில் அறிவியல் கண்ணோட்டம் பிரதிபலிக்கவே பண்டைய வரலாற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தால் கல்வெட்டு ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டார். எனினும் இவருள் பொங்கிய எழுத்தாற்றலும் கவி ஊற்றும் பல படைப்புகளை தந்தன. தமிழில் குழந்தைகளுக்காக முதன் முதலில் தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதினார். இவரின் மலரும் மாலையும் என்ற தொகுதியில் 25க்கும் மேற்பட்ட குழந்தை

பாடல்கள், 7 கதைப்பாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. பள்ளி குழந்தைகளுக்காக எளிய நடையில் எழுதிய பாடல்களில் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி கூதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது நன்றுக்குட்டி, முத்தம் கொடுக்குது வெள்ளைப்பசு, மடிமுட்டி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த குழந்தை பாடல்கள் குறித்து ஆங்கிலத்தில் உள்ளது போல தமிழில் குழந்தை பாடல்கள் இல்லையே என்றுதான் குழந்தை பாடல்களை பள்ளிப்பிள்ளைகளுக்காக எளிய நடையில் எழுதினேன் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையே குறிப்பிட்டிருப்பார். மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள், நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், அழகம்மை ஆசிரிய விருத்தம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட இவரது படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இவரின் தேவியின் கீர்த்தனங்கள் என்ற இசைப்பாடல் தொகுப்பில் இடம்பெற்ற பல பாடல்கள் இசைக்கலைஞர்களால் மேடைகளில் பாடப்பட்டன. இவரின் சொற்பொழிவுகள் கவிமணியின் உரைமணிகள் என்ற நூலாக வெளிவந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக பணியாற்றிய இவர் கம்பராமாயண திவாகரம், நவநீத பாட்டியல் உள்ளிட்ட பல நூல்களின் 8 பிரதிகளையும் தொகுத்துள்ளார். குழந்தை கவிஞர், சமுதாய கவிஞர், விடுதலை கவிஞர் என்றெல்லாம் போற்றப்படும் இவரின் பாடல்கள் தாயுள்ளம், நன்னம்பிக்கை, கள்வனின் காதலில் ஆகிய திரைப்படங்களில் வெளிவந்துள்ளன. தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என நாமக்கல் கவிஞர் பாராட்டியுள்ளார். இந்திய அரசு இவர் நினைவாக 2005 தபால் தலை வெளியிட்டு கௌரவித்துள்ளது. இவர் பணியாற்றிய பள்ளி கோட்டாறு கவிமணி தேசிக விநாயகம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி என இன்றளவும் இவரின் பெருமையை பறைசாற்றுகிறது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
1: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இன்றைக்கு ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் கனவை நனவாக்கும் எனது பயணம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். கனவு அப்படின்னு சொன்னாலே நம் கண் முன்னால் வந்து நிற்பவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். கனவு எதிர்காலம் குறித்த நம்முடைய சிந்தனை வடிவம் அப்படின்னே சொல்லலாம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறங்க விடாமல் நம்மை முன்னோக்கி உந்தித் தள்ளுவதுதான் கனவு என்று உலகெங்கும் உறக்க சொன்னவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். அவருடைய நினைவு தினம் இன்றைக்கு. கனவு என்கிற போது நிச்சயமாக அவரை நாம் கடந்து போய்விட முடியாது. அப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கனவு இருக்கும். அப்ப கனவு அப்படின்னா என்ன பார்க்கிற போது நம்முடைய எதிர்காலம் குறித்த சிந்தனை, அல்லது எதிர்காலத்தில் நமக்கான எண்ணங்கள் அல்லது குறிக்கோள்கள், நாம் அடைய விரும்புகிற ஏதோ ஒன்றினுடைய ஒரு வடிவம், இவையெல்லாம் தான் கனவாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த கனவு ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் இருக்கலாம். சிறு வயதில் எந்த குழந்தையை கேட்டாலும் நான் எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவை அவங்க சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து ஒவ்வொரு காலகட்டம்

0: நம்ம பார்க்கிற போது படிப்பு எல்லாம் முடிஞ்சு அவர்கள் எண்ணி அந்த கனவை எட்டி பிடித்த பிறகு அல்லது அதற்கு பிறகு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கனவு இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய தோழியர்கள் அப்படின்னு பார்க்கிற போது ஒரு நடுத்தர வயதை தாண்டியவர்கள் அவர்களுக்கான கனவு எப்படி இருக்கும்னா, ஒருவேளை தன்னுடைய உடல் வாகை எப்படி சரி செய்து கொள்வது, குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்ததாக அவர்களுடைய கனவு இருக்கலாம். தினந்தோறும் நான் காலையில எழும்பிடணும்ப்பா, நடைப்பயிற்சிக்கு நான் போயிடணும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆனா அதை செயல்படுத்துவதற்கு, அப்படியானால் நம்முடைய கனவை எட்டிப்பிடிப்பதற்கு, நாம் நம்முடைய செயல் வடிவம் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்முடைய கனவு தூரம் என்ன இருக்கிறது, அந்த தூரத்தை ஒரே அடியா நம்ம தாவி பிடிக்க முடியாது. அப்படி தாவி பிடிக்க முடியாது என்று சொன்னால், அருகருகே நாம் ஏதேனும் ஒரு சிறு சிறு கோல்களை அல்லது சிறு சிறு குறிக்கோள்களை, சிறு சிறு வடிவங்களை நாம் எட்டிப்பிடிப்பதற்கான ஒரு, இப்போ நம்ம காலையில எழும்பி நடைப்பயிற்சியே வச்சுக்கோமே, நடைப்பயிற்சிக்கு போகணும். காலையில தினந்தோறும் 6 மணிக்கு 7 மணிக்கு எழும்புறவங்களா இருந்தா, இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னதாக நான் எழும்ப வேண்டும் என்று இரவு தூங்க போவதற்கு முன்னாலேயே நமக்குள்ளாக நாம் சொல்லிக்கொண்டு, நம்முடைய மனதிற்கு தெளிவாக நாளை காலையில இத்தனை மணிக்கு நான் எழும்புவேங்கிறத நமக்குள் தெள்ள தெளிவாக நாம் சொல்லிவிட்டு, அந்த அரும் அதை விட்டுட்டு இல்லப்பா நாளில இருந்து நான் 4 மணிக்கு எழும்பிடுவேன்னா, 6 மணிக்கு எழும்புகிறவர்களால் அதிகாலை 4 மணி என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை நாளை என்றிட நமன் வரும் நாளும் வந்திடாதோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை நாம் எட்டுப்பிடிக்கவே முடியாமல் போகலாம். இப்படிதான் ஒவ்வொருடைய கனவும் இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன கனவுகளாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போது உங்களுடைய கனவு என்னவாக இருக்கிறது, அந்த கனவை தொடுகிற முயற்சியில் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக எப்படி பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? கனவு இல்லை இல்லை, என்னுடைய கனவை நான் எட்டுப்பிடித்து விட்டேன், இப்ப பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறீர்களா? இப்படியான உங்களுடைய எண்ண கருத்துக்களை, அனுபவங்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8-9-3-2-5-7-0-3-9. தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். யார் வருகிறார்கள்? முதலில் யாருடைய கனவை நாம் கேட்கப் போகிறோம், அந்த கனவு நமக்கும் தொடர்புடையதா இப்படி என்று கேட்கிற ஆவலில் உங்கள் குமரி பண்பலை 101. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதி நேரில் நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சாமித்தப்பிலிருந்து. யாரம்மா?
1: மேகலா.
0: மேகலா அம்மா சொல்லுங்க.
1: என்ன
0: பிடிக்கும் ஏதோ சொன்னீங்க, அது கேக்கல.
1: அம்மாவுக்கு எல்லாத்துக்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு பிடிக்கும். அது பிறகு கொடுத்து போகணும்னு பிடிக்கும். பொறுமையா இருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பிடிக்கும். இப்ப எங்க அம்மா எனக்கு இல்லை மேடம்.
0: சரி,
1: ஆனா நான் எங்க அம்மா பிடிச்சது மாதிரி இருக்கணும் மாதிரி.
0: அதாவது அன்னையினுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. அன்னையினுடைய கனவு என்பது ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ்வது, மனிதன் மனிதனாக மிகச்சிறப்பாக வாழ்வது என்பதுதான். அன்பாக, பொறுமையாக, நிதானமாக எந்த சூழ்நிலைகளிலும் வார்த்தைகள் பேசுகிற போது நல்ல சொற்களை பயன்படுத்துவது, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பான மனிதராக வாழ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதற்கான முயற்சியை நோக்கி, உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்க
1: இல்லையா?
0: அம்மா நீங்க பேசுறது கேக்கலையம்மா, தெளிவா கேக்கல. இல்லம்மா கேக்கலையம்மா, விட்டு விட்டு கேக்குது. அப்படி இப்படி கேட்டுட்டே இருந்தா என்ன பண்றது?
1: அம்மா இருந்து 6 மாசம் இருக்கு.
0: சரி, மிக்க மகிழ்ச்சியம்மா. குமரி பண்பலையோடு நீங்கள் பேசுகிற போது உங்கள் அன்னையோடு உறவாடுவதைப் போல இருக்கிறது என்பது எங்களுக்கு கேட்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்று உங்களை இன்னும் இன்னும் மெருகேற்றிக் கொள்ளுங்கள், மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதே. சரி, தொடர்ந்து தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தோழிகள் இணைப்பில் வருகிற போது உங்களுடைய இணைப்பு பேசுவதற்கு தெளிவான அலைவர்

0: வரிசையில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
6: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
5: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
6: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

முதல் மொழி வரி முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிவது போதே கண்டேன். முடி முதல் அடிவரை

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மற்றும்
5: முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்பாடிட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
6: நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் கனவை நனவாக்கும் எனது பயணம் குறித்து தோழிகள் பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த தோழி யார், எங்கிருந்து, அவருடைய கனவு என்ன, அவருடைய கனவை அவர் எட்டு பிடித்து விட்டாரா, இல்லை கனவை எட்டுகிற முயற்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறாரா, தெரிந்து கொள்வோம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
7: வணக்கம்.
6: வணக்கம் அம்மா.
7: வணக்கம் அனைவருக்கும், அன்பார்ந்த வணக்கம். அதாவது நான் சிறு வயதுல இருந்தே.
6: அம்மா உங்க பேரு ஊரு சொல்லிக்கோங்க. அம்மா உங்களுடைய பேரு ஊரு சொல்லிக்கோங்க. அம்மா
7: நாகர்கோவில் அருள்நகர் ஜாய் பேசுற மேடம்.
6: சரி சரிமா, பேசுங்க.
7: அதாவது பெற்ற செய்யும் ஒவ்வொரு கடமைகளையும் நம்ம பார்த்து அப்படி நாம் வளர வேண்டும் என்பதுக்காகத்தான் நம்ம கனவு வச்சு வளர்ந்துகிட்டே இருந்தோம். அப்படி இருக்கிற போது 26 நவம்பர் 1953 அம்மா இறந்து விட்டாங்க. ஆனா அப்போது இந்த பெண்களுக்கான முக்கிய தொழில் வந்து இந்த பணியேற்று தொழில். அக்கா நீ நிறைய வீட்டுல இருக்கும், அதை காய்க்கியது, கருப்பட்டி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளா இருக்கும். அப்போ இதை பார்க்கலாம், இது மாதிரி நான் எப்போதும் ஏதாவது வேலை செய்ய வேணும். அது முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிற போது அவங்க மிஷினரி தையல் எல்லாம் எப்போதும் தைப்பாங்க. அதை நான் பார்த்து பழகி இப்படி சமயத்தை வேஸ்ட் ஆக்க செய்ய வேண்டும் என அப்போதே நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லா தையல்களும் நன்றாக படிச்சிருந்தேன் இன்று வர. ஆனா கூடுதல் நடந்து வெளியே போய் பிறருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் நான் இந்த தையல் கலைகள் எனக்கு நினைவு கனவு நினைவாகவே இன்றும் செய்து வருகிறேன். ஆனால் வேறு பல கனவுகள் நினைத்த போதிலும் அதுல எல்லாம் நிறைய தோல்வுகள் வந்த போதிலும் நான் அதுல சங்கடப்படாதபடி கடவுளை நம்பி இந்த தையல் தொழில், புத்தகம் வாசிப்பு, பழைய கதைகளை எழுதுவது, முன்னால் உள்ள நிகழ்வுகளை நினைத்து நம்ம எழுதுவது, இவைகளிலே நான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். அதனால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
6: நன்றி அம்மா, நன்றி அம்மா. அருள்நகர் ஜாய் அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய கனவு பல கனவுகள் இருந்த போதும் என்னுடைய பல கனவுகளை அடைகிற முயற்சியில் நான் வந்து வெற்றி பெற முடியாத போதும் உடைய என்னுடைய ஒரே கனவான தையல் கலையில் நான் சிறந்து விளங்குகிறேன். இன்று வரை நான் சிறந்து விளங்குகிறேன். என்னால் முடிந்ததை பிறருக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
8: ஹலோ,
6: இணைப்புல இருக்கிறீங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
8: ஹலோ, நாங்க புன்னை நகர்ல இருந்து டயா டைலர் கடையில இருந்து பேசுறோம்.
6: அதாவது நீங்க உங்களுடைய கனவு என்ன?

0: அத சொல்லுங்க.
1: நாங்க எவ்வளவு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சோம்,
0: சரி
1: லாஸ்ட்ல ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு, படிப்பு மண்டைக்கு ஏறாதனால. இப்போ ஒரு தையல் கலைஞராகதான் இருந்தோம்.
0: சரி, இப்போது உங்களுடைய கனவு என்ன? தையல் கலையில் உங்களுடைய கனவு என்னவாக இருக்கிறது? அதற்கான பயணத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, இல்லை இதுதான் என்னுடைய கனவாக இருக்கிறது, நான் எட்டி பிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா?
1: அந்த கனவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன்.
0: உங்களுடைய தையல் கலைஞர் பணியை நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய கனவாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. சரி சொல்லுங்கம்மா, உங்களுடைய கனவு என்னவாக இருக்கிறது, உங்களுடைய கனவின் பயணம் எதுவரை போய்கொண்டிருக்கிறது?
1: என்னுடைய பயணம் வந்து ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கேன். என்னுடைய அம்மா என்னதான் சொல்லி தந்திருக்கோ அது அனுசரித்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: சரி, நன்றி அம்மா. உங்களுடைய அன்னை அன்னை உங்களுக்கு என்ன வழிகாட்டினார்களோ அதுபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு
1: வழிகாட்டிருக்கு. அது செல்ஃபிரியாட்டு நான் நடந்துட்டு இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளே, எனக்கு வந்த மருமக்களும் நல்ல மருமக்கள்.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. தோழியர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களை பொறுத்துதான் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி இருக்கிறது, நிகழ்ச்சி கொண்டு செல்லக்கூடிய பாதை இருக்கிறது. கனவை நனவாக்கும் எனது பயணம் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதாவது கனவு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை தான் அந்த குறிக்கோளாக இருக்கலாம், அந்த குறிக்கோள் தான் கனவாக இருக்கலாம். அதை எட்டிப்பிடிக்கிற பாதையில் நீங்கள் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பயணம் எதுவாக இருக்கிறது? இல்ல, எனக்கு வந்து இப்ப ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் என்னால முடியல. அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கொண்டு அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் இது மாதிரியான பாதை நீங்கள் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் சார்ந்த விஷயங்களை, உங்களுடைய இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் பயணம் செய்தால் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறோம். தொடர்ந்து தோழிகள் பங்கேற்று பேச வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 046-52, கைபேசி எண் 890-32-57-39.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3-2 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் நமது பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
6: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஓயாத கடல் இல்லையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு கனவை நனவாக்கும் எனது பயணம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தோழிகள், அது சார்ந்து உங்களுடைய கனவு பயணத்தை எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எட்டி பிடிப்பதற்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பரிந்து கொள்ளலாம். வணக்கம் குமரி பண்பலை 101, குமாரி அம்மா சொல்லுங்க.
11: எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. என்ன, சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு தெய்வ பக்தி நல்லா இருக்கும் எனக்கு நினைச்சு பார்க்கும் போது.
0: சரி,
11: ஸ்கூல் பக்கத்துல வந்து நாங்க அம்மன் கோயில் தான் உண்டு ஊர்ல.
0: சரி,
11: அந்த சமயம் வந்து நான் என்னக்கே தெரியாம சாமி கும்பிடும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்.

0: அப்படிங்கிற மாதிரி கும்பிட்ட ஞாபகம். அப்புறம் இப்ப வந்து நல்லா வளர்ந்த பிறகு இந்த வெளி உலகத்துல போகும்போது ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு குணங்களா இருந்த மாதிரி இருக்குது. எதுவுமே வந்து கரெக்டா அவங்க பேசின மாதிரி
1: இல்ல,
0: இல்லை.
1: மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கிறத விட உங்களுடைய கனவு என்ன, அதை நோக்கி உங்கள் பயணம் என்ன, அதை சொல்லுங்கம்மா.
0: அதனால என்ன சொல்றேன்னா, எல்லாருமே நல்ல ஒரு எண்ணமா இருந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம பொது நலமா இருந்து எல்லாருமே நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அவங்க வரணும்
1: அதாவது
0: அப்படிங்கிற மாதிரி ஒரு
1: உங்களுடைய கனவு குறித்து நீங்கள் பேசுங்கள்னா, எல்லாரும் எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கிறோம், நீங்க அப்ப பொதுநலத்தோட இருக்கிறீங்கன்னா, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பொதுநலமாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சொல்லுங்க.
0: நான் எப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்பவுமே வந்து அவங்க வந்து பேசுறது ஒரு ஆட்கிட்ட எல்லாம் பேசணும்ல அப்படிங்கும் போது அவங்க வந்து பேசுறது கொஞ்சம் கரெக்ட் இல்லாம இருந்தா இப்படி இருக்க கூடாது
1: சரி,
0: அப்படிங்கிற மாதிரி
1: பிறருக்கு
0: எனக்கு ஒரு
1: உதவுகிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
0: வந்து எனக்கு
1: வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
0: வணக்கம் வணக்கம். நெல்லை மாவட்டம் நேர்வாடியிலிருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறமா, நிகழ்ச்சிக்குள்ள வந்துருங்க நீங்க.
0: நான் வந்து எனக்கு எங்களுடைய வீட்டு சூழ்நிலை எனக்கு படிக்க வசதி இல்லை, நல்லா படிக்கல. ஆனா அப்போ நான் கனவு தந்தேன், நம்ம குழந்தை வீட்டுல நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நான் கனவு
1: தந்தேன்.
0: எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பிள்ளைங்க என்ன படிக்கணுமோ விரும்பினதை படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு படிச்சோம்.
1: அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது தான் உங்களுடைய கனவாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் அதை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் சொல்றீங்க, அப்படிதானம்மா? சரி, உங்களுடைய கனவை நீங்கள் எட்டி பிடித்து விட்டீர்கள் அப்படிங்கறது தான் இந்த குமரி பண்பலை 101 நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லையா? நன்றி அம்மா. சரிம்மா, கல்வியின் அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் கனவாக இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து
2: பேசுறீங்க?
1: சொல்லுங்கம்மா.
2: கனவு அப்படிங்கறது ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு விதமா இருந்தது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விதமான நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஏத்த மாதிரி இல்லாதது எல்லாருமே நான் உருவாக்கி நாங்க சேர்ந்து உருவாக்கி நாங்க பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி குழந்தைங்களையும் நல்லபடியா வளர்க்கணும், மத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரியே குடும்பத்திலயும் வெளியிலயும் குழந்தைங்க பத்தி எங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி குழந்தைங்க இப்பவுமே இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமே அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ எனக்கு ஒரு வீடு, பெரிய வீடு வைக்கணும்னு நினைச்சோம், அந்த கனவை நினைவாக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே கனவு, எனக்கு இப்போ இருக்கிற ஒரே கனவு, சிறிய அழகான வீடு, அதில் பெரிய மனதுடன் நாங்கள் வெளியில் மரம் செடி கொடி வீட்டுகள் பட்டாம்பூச்சியாய் குழந்தைகள், இது இந்த கனவோடி போய்கிட்டு இருக்கோம். வீடு வைக்கிறதுக்கு இடம் வாங்கிட்டோம், வீடு வைக்கணும், பையனை கல்யாணம் முடிக்கணும், பட்டாம்பூச்சியா குழந்தைங்க வரணும், அந்த கனவோடி இருக்கும். நன்றி மேம்.
1: நன்றிமா, நன்றி நன்றி. கிட்டத்தட்ட ஒரு நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிறுக கட்டி பெருகவாள் இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழிப்பயணம் தான் எங்களுடைய கனவாக இருக்கிறது. அதை நோக்கிய பயணத்தில் சிறு சிறு பாதைகளை நாங்கள் எட்டி பிடித்து அடுத்து மிகப்பெரிய ஒரு கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பதிவு செய்திருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்லவ வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், LED ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, EMI மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம் நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.

0: நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு கனவை நனவாக்கும் எனது பயணம் குறித்து தோழிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த தோழி, வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம் குமரி பண்களை, வணக்கம். கோணம் சவரியம்மாள், நல்லா இருக்கீங்களா?
0: ஆ சொல்லுங்கம்மா சவரியம்மாள், உங்களுடைய கனவு என்ன?
1: மேம், என்னோட கனவு என்னன்னா, எனக்கு எப்பயாவது யோகா கத்துக்கணும்.
0: சரி,
1: நாம் மட்டும் இல்ல, நான் கத்துக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
0: சரி,
1: இந்த யோகாவினால உள்ள நன்மையில அடுத்தவங்களும் தெரிஞ்சு எவ்வளவு நோய் நொடிகள் இருந்து குணமாகுது அப்படிங்கறத புரியும்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் மேம். அதான் என்னோட கனவு மேம்.
0: உங்களுடைய கனவு. சரி, இந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க
1: மேம்? நான் வீட்டுல சொல்லி அவங்க என்ன சொல்லுங்க, இனி உங்களுக்கு எதுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஆனா நான் சொன்னேன், எனக்கு இனிதான் தேவை, மன அமைதிக்காக நான் கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேம்.
0: உடல் மன ஆரோக்கியம் ரெண்டுக்காகவுமே நம்ம வந்து யோகா அப்படிங்கறதே ஒருங்கிணைத்தல் கட்டுதல் இப்படியான பொருளில் தான் வருகிறது. அதனால நிச்சயமாக உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், ரெண்டும் நல்லா இருந்தாதான் நம்முடைய வயதான காலத்தை நம்ம அமைதியான முறையில கழிக்க முடியும். அதனால கட்டாயமா நீங்க யோகா கத்துக்கணுங்கிற உங்களுடைய எண்ணம் சிறப்பு. அதை மீண்டும் இன்னும் நிறைய அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களுடைய கனவை நீங்க எட்டிப்பிடிக்க வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றி மேம்.
0: இன்றைக்கு ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் கனவை நனவாக்கும் எனது பயணம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தோழிகளும் வந்து ஒவ்வொரு மாதிரியான புரிதல்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு ஆரம்பத்தில் வருகிற போது அன்னையினுடைய கனவு, என் அன்னை இப்படியெல்லாம் நான் வாழ வேண்டும் என்று கனவு கண்டார்கள், அதன்படி நான் வாழ வேண்டும், அந்த பாதையை நோக்கி பயணிக்கிறேன் என்று ஒருவர். இப்படி ஒவ்வொருவரும் எனக்கு கிடைக்காத என்னுடைய கல்வி அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், அந்த கல்வியை கொடுப்பதற்கு எங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்குமான ஒவ்வொரு கனவை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் கனவில்லாத நேரங்களே இருக்காது. உறக்கத்தில் வருவது மட்டுமல்ல, கனவு நம்மை உறங்க விடாமல் இருப்பதுதான் கனவு என்பது தான், அதுதான் உண்மையான குறிக்கோளை நோக்கிய வாழ்க்கை பயணத்தை நோக்கி அந்த கனவாக இருக்கும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த கனவை நோக்கிய பயணத்தில் நீங்கள் அதனை எட்டிப்பிடிப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில்

ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சியில் பங்குபெற்று தோழியிருக்கும் கேட்டரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நீ எதை குறித்து சிந்திக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் வலிமையானால் எண்ணியதை நாம் நீங்கள் பெற முடியும். அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எண்ணுங்கள். வெற்றிப்பை நோக்கி பயணியுங்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற

0: எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சனையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்சி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்

0: திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிம வள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு 6 தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:56 திரு இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளை ஹரிஹரன் குரலில் பிரியமான தோழிக்காய்

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நமது பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
1: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
0: இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

0: மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.

0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்மணி பி பிரியா அவர்கள். அமுத சுரபி இதில் ரைசூபியம் வழங்கும் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள் வரிசையில் பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்களங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். மறவாதீர்கள், இன்று 7:25 உழவர் உலகம்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசை தென்றல் இந்நிகழ்ச்சியில் இன்று யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறுகிறது. முதலாவதாக சாமஜவரகமனா என்று தொடங்கும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

இசைத்தென்றலில் இனி ஆதிதாளம் தர்பார் ராகத்தில் அமைந்த சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை யோச்சனா கமலலோச்சனா.

நேரம் 2:55 18:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, கடையக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, புதுக்கோட்டை, திருமயம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, குடிதாங்கி, குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, நீலகிரி மாவட்டம் ஹரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், சின்னக்கல்லாறு, உட்பிரையர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ்

உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்றும் 31ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வரும் முதல் தேதியன்று தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு

0: முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. தேநீர் நேரத்தில் நமது பாரதம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சிறந்த பாரம்பரியத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் கொண்ட நம் பாரத நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நமது பாரதத்தில் இன்றைக்கு பொம்மலாட்டம் குறித்துதான் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். மிக பழமையான மரபு வழி கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டம் கலை தழுவிய கூத்து வகையைச் சேர்ந்தது. நாட்டுப்புற மரபுரிமைகளில் தனிப்புகழை கொண்டுள்ள இந்த கலை தமிழகத்தில் பொம்மலாட்டம் என்றும், ஆந்திராவில் கொய்யா பொம்மலாட்டா என்றும், கர்நாடகத்தில் சூத்ரதா கொம்பையட்டா என்றும், ஒரிசாவில் கோபலீலா என்றும், மேற்கு வங்கத்தில் சுத்தூர் புதூல் எனவும், அஸ்ஸாமில் புதலாநாச் என்றும், ராஜஸ்தானில் காட்புட்லி என்றும், மகாராஷ்டிரத்தில் காலா ருத்ரி பகுல்யா எனவும் நிகழ்த்தப்படுகின்றன. பொம்மலாட்டம் குறித்து சுருக்கமாக சொல்வதானால், இது மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளில் நூலை கட்டி திரைக்கு பின்னால் இருந்து இயக்கியபடி கதை சொல்லும் ஒரு சுவையான கலை நிகழ்வு.

0: அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
2: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தேனி நேரம். இன்றைய தேனி நேரத்தில் நமது பாரதம். பாரதத்தின் பெருமைகளை பறைசாற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பொம்மலாட்டக் கலையை குறித்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.

மரப்பாவை கூத்து, பாவைக்குத்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கலை தோல் பொம்மலாட்டம், மரபொம்மலாட்டம் என இரு வகையில் நிகழ்த்தப்படுகிறது. இந்த கலை மூலம் இதிகாசங்கள், புராணக் கதைகள், சரித்திர கதைகள் அதிகமாக மக்கள் மத்தியில் பரவின. குறிப்பாக தமிழ்நாட்டில் அருணகிரிநாதர் வரலாறு, சீதா கல்யாணம், பக்த பிரகலாதன் கதை, அரிச்சந்திரன் கதை, வள்ளி திருமணம், சிறுத்தொண்ட நாயனார் கதை ஆகியன நிகழ்த்தப்படுவது உண்டு. புராண இதிகாச சரித்திர கதைகளையெல்லாம் பொம்மலாட்டம் வழி நிகழ்த்துகிற வேளை இடையில் கரகாட்டம், காவடியாட்டம், பாம்பாட்டம் ஆகியவற்றையும் ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்பது மரபு.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
3: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
4: வா வா, சீக்கிரம் போகலாம்.
5: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
6: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் இன் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ் இன் எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் இன் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
7: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
8: ஒரே கிளிக்லயா அற்புதம்.

0: மாட்டிக்கிட்டீங்க.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது நமது பாரதம். இன்றைய நமது பாரதத்தில் நாம் பொம்மலாட்ட கலை குறித்து தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பொம்மலாட்டக்கலை, பொம்மலாட்டத்தில் மொத்தமாக 9 கலைஞர்கள் பங்கேற்கிறார்களாம். இவர்களில் 4 கலைஞர்கள் பொம்மைகளை இயக்கவும், 4 பேர் இசைக்கலைஞர்களாகவும், ஒருவர் உதவியாளராகவும் இருக்கிறார்கள். 4 மீட்டர் அகலம், 6 மீட்டர் நீளம், 3 மீட்டர் உயரம் கொண்ட 3 புறங்கள் அடைக்கப்பட்ட அரங்கில் மரபு ரீதியாக இக்கலை நிகழ்த்தப்படுகிறது. முன்புறத்தில் 1 மீட்டர் இடைவெளி விட்டு கருப்பு திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கும். இந்த திரை பின்னால் நின்று கொண்டிருக்கும் பொம்மலாட்ட கலைஞர்களின் தலையை மறைக்கும் அளவிற்கு உயரமாக இருக்குமாம். பொம்மலாட்டத்திற்கு பயன்படும் பொம்மைகளை கல்யாண முருங்கை அல்லது முள் முருங்கை அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய மரத்தில் இருந்து செய்கிறார்களாம். பொம்மைகள் 45 முதல் 90 சென்டிமீட்டர் உயரம் வரை உடையதாக இருக்கும். பாத்திரங்களுடைய தன்மைக்கு ஏற்ப பொம்மைகள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்குமா. ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில், எல்லா பொம்மைகளுக்கும் மஞ்சள் வண்ணம் மட்டுமே தீட்டப்பட்டிருந்திருக்கிறது. தற்போது கற்பனைக்கும் பொம்மைகளின் வசீகரத்திற்கும் ஏற்ப பல வண்ணங்கள் தீட்டப்படுகின்றன. புராண இதிகாச கதைகளுக்கு மரபு ரீதியாகன உடைகளும், சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கதைகளுக்கு நவீன உடைகளும் பொம்மைகளுக்கு அணிவிக்கப்படுகின்றன.

0: நமது பாரதம்
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 நமது பாரதம். பாரதத்தின் பெருமைகளை பறைசாற்றும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாரம்பரிய கலையான பொம்மலாட்டக் கதை குறித்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரியமான புராண கதைகள், சரித்திர நாவல்கள் இதெல்லாமே மட்டுமல்லாமல் தற்போது குழந்தைகள் நலன், சமூக நலம், மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் பிற சமூக விழிப்புணர்வு கருப்பொருள்களை வழங்குவதற்காக தங்களை தகவமைத்துக் கொண்ட குழுக்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா என சென்று பொம்மலாட்ட வழி இதிகாசங்களையும் பஞ்சதந்திர கதைகளையும் அரங்கேற்றியுள்ளனர். கர்நாடகா மற்றும்

ஆந்திரப்பிரதேசத்தின் எல்லைப் பகுதிகளில் பொதுவாக காணப்படும் பொம்மல் ஆட்டம் 18-19 நூற்றாண்டுகளில் தஞ்சாவூர் மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டது. ஆந்திரப்பிரதேச பொம்மல் ஆட்டம் 4 பாரம்பரிய பொம்மை வடிவங்களை கொண்டுள்ளது. அவை டோலு பொம்மலதா, கொய்ய பொம்மலதா, கேலு பொம்மலதா, சூத்திரத பொம்மலதா என்பதாகும். 13 நூற்றாண்டைச் சேர்ந்த கோனா ரெட்டியன் ரங்கநாத ராமாயணத்தின் தெலுங்கு பதிப்பை அடிப்படையாக கொண்டு மகாபாரத கதைகள், யக்ஷகான நடன நாடக நூல்களிலிருந்தும் எடுக்கப்பட்டு பொம்மலாட்டம் நடத்தப்படுகிறது.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
6: போன் 233-066.
8: புனித
4: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம்
5: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

குவலைவங்கும் குதூகலிக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 வல்வந்து கொண்டிருப்பது நமது பாரதம். பாரதத்தின் பெருமையை பறைசாற்றும் இந்த நமது பாரதம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலையான பொம்மலாட்டம் குறித்துதான் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் தோல் பொம்மலாட்டம் பற்றிய மிகப்பழமையான குறிப்புகள் 10-11 நூற்றாண்டுகளைச் சேர்ந்தவை. கயிறு பொம்மலாட்டம் 12 நூற்றாண்டின் துறவி கவிஞர் பசவனருடன் தொடர்புடையது. 15 மற்றும் 16 நூற்றாண்டுகளில் விஜயநகர மன்னர்கள் மரப்பொம்மைகளை ஆதரித்தனர். நிழல் மற்றும் கயிறு பொம்மலாட்டம் முக்கியத்துவம் பெற்றிருந்தன. அதே சமயம் ஒரு கையில் கையுறை பொம்மைகளையும் மறு கையில் தாளங்களையும் கொண்டு நிகழ்த்தும் சின்னிப்பெட்டியும் மக்களை கவர்ந்தன. வடக்கத்திய பாணியான கம்பி பொம்மலாட்ட மரபு நகைச்சுவை பாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சர்.

0: அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: பாரதத்தின் பெருமைகளை பறைசாற்றும் குமரி பண்பலை 101 நமது பாரதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாரம்பரிய கலையான பொம்மலாட்டம் குறித்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவுடைய பைத்தான் பகுதி ஓவியக் கலைக்கும் அதனுடன் தொடர்புடைய சித்திரகத்தி அல்லது படக்கதை சொல்லும் மரபுக்கும் முக்கியமான கலாச்சார மையமாக இருந்து வருகிறது. சித்திரக்கதையில் நிகழ்த்து கலைஞர் படங்களின் வரிசையை விளக்குவார். இப்பகுதியில் பொம்மலாட்டம் சித்திரேன் தேகாவனே என்று அழைக்கப்படுகிறது. ஓவியங்கள், பொம்மலாட்ட கலைஞர்கள், கதை சொல்பவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

பாரதத்தின் பெருமையை பறைசாற்றும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் நமது பாரதம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொம்மலாட்டம் குறித்துதான் நாம் தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கட்புத்லீலா கேல் என்பது ராஜஸ்தானியிலுள்ள கம்பி பொம்மலாட்டமாகும். இது பிரபலமான பொழுதுபோக்கு மரபுகளுடன் தொடர்புடையது. இதனை நிகழ்த்தும் கலைஞர்கள் நாட்ஸ் அல்லது பட்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வறண்ட காலங்களில் நாடகங்களை அரங்கேற்றி மழைக்கு துளி விழும் காலகட்டத்தில் விவசாயத்திற்கு திரும்பும் இவர்கள் இந்த கலைக்கு தெய்வீக தோற்றம் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். கற்புத்லிகள் 60 சென்டிமீட்டர் வரை உயரம் கொண்டவை. இந்த உருவங்களின் உடல்களில் கந்தல் துணிகளால் நிரப்பப்பட்டிருக்கும். இடைக்கால பாணியிலான ராஜஸ்தானி உடையில் வண்ணமயமான ஆடை அணிந்திருக்கும். அரண்மனை போன்ற தோற்றத்தை அளிப்பதற்காக வண்ணமயமாக எம்பிராய்டரி செய்யப்பட்ட துணி வளைவுகளால் மூடப்பட்ட அரங்கிற்கு 2 கயிறு படுக்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தென்னிந்தியாவில் மரபு வழியாக வளர்ச்சியடைந்த இக்கலை பின்னர் இலங்கை, ஜாவா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பயணித்திருப்பதாக கூறப்படுகிறது. இக்கலையில் சீனா, ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி என பல நாடுகளின் பாதிப்புகள் இருந்தாலும் கூட தென்னிந்திய குறிகளுடனேயே பொம்மலாட்டக்கலை நடைபெற்று வருகிறது.

பழமையும் பாரம்பரியமும் செறிந்த நம் பாரத தேசத்தின் பெருமைகளை பறைசாற்றும் நமது பாரதம் நிகழ்ச்சியில் பொம்மலாட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வலமந்த பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படங்கள், சிவப்பு மலர்கள், கல்லுக்குள் ஈரம், என் ஆசை ராசாவே, என் சுவாசக்காற்றே, சுப்பிரமணியபுரம், போஸ் தசாவதாரம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர், இத்துடன் இன்றைய தேநீர் நேரம் நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:03.
4: பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், இவைதான் நவோதயா

0: பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒருபோலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும் போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS நடத்தப்படுகின்றன. இன்று மாறி வரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி கேட்கலாம்
2: பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
3: நேயர் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பழமொழி ஒன்று. மாநாட்டுக்கு போனவனும் பிழைத்தான், மட்டை கூட்டத்து நாயும் பிழைத்தது. இப்பழமொழி பெரும்பாலும் குமரி மாவட்ட மக்களால் பேசப்படுவது. ஆவணி மாதம் முதல் மாசி மாதம் வரை குமரி மாவட்டத்தில் அப்போது பனைகளில் பாலை தோன்றும்.

0: மீதி 5 மாதங்கள் வேலை கிடையாது. இந்த வேலையில் பனைநார், பனை ஓலை போன்றவற்றால் கூடை பின்னுதல், இளம் பனை மரத்தில் இருந்து மடல்களை எடுத்து தயாரித்து தும்பு எடுத்தல், அதாவது பத்தை அடித்தல் என்று சொல்வார்கள். ஆனால் நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தென்பகுதிகளில் உள்ள பனைமரங்களில் பங்குனி முதல் வைகாசி வரை உள்ள மாதங்களில் ஏராளமான பாலை வரும். எனவே குமரி மாவட்டம் பனையேற்று தொழிலாளர்கள் இம்மாதங்களில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சென்று அங்கு தங்கி பனையேற்று தொழில் செய்வார்கள். ஆனியும் ஆடியும் சதா மழைவீத பஞ்சகாலமாக கருதப்பட்டது. தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு பனை தொழில் செய்ய செல்பவர்கள் தொழிலாளி மட்டுமல்ல, குடும்பத்தோடு செல்வது உண்டு. மேற்கூறிய மாவட்டங்களை குமரி மக்கள் பாண்டி அல்லது மாநாடு என்பார்கள். பாண்டி என்றால் பாண்டிய நாட்டு பகுதி, மாநாடு என்றால் பெரிய நாடு, அதாவது குமரி மாவட்ட பரப்பளவை விட பல மடங்கு பரப்பளவை கொண்ட நிலப்பகுதி. ஒருவர் மாநாட்டுக்கு போகின்றான் என்றால் நெல்லை மாவட்டத்திற்கு பனையேற்று தொழில் செய்ய போகின்றான் என்பது பொருள். மாநாட்டுக்கு போனவனும் பிழைத்தான், மட்டை கூட்டத்தில் நாயும் பிழைத்தது என்ற பழமொழி எப்படி உருவானதென்றால், பனையேற்று தொழில் செய்யும் குமரி மண்ணின் குடும்பம் ஒன்று மாநாட்டிற்கு, அதாவது நெல்லை மாவட்டத்திற்கும் தென்பகுதிக்கு புலம்பெயர்ந்து பனையேற்று தொழில் செய்ய புறப்பட்டது. குடும்ப உறுப்பினர்களை அழைத்து சென்ற குடும்பத் தலைவன் தன் வீட்டில் தங்களோடு பாசமாக வளர்ந்த நாயை தனியே விட்டு சென்றான். நாயை கொண்டு செல்ல இயலாதுதான், ஆனாலும் அக்கம் பக்கத்தாரிடம் அதை பராமரிக்க அதற்கு ஒரு வேளையாவது கஞ்சி ஊற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை அவன் செய்யவில்லை. அந்த நன்றியுள்ள ஜீவன் தன்னை வளர்த்தவன் இல்லாதது கண்டு அலைந்து ஓடியது. வீட்டின் வாசலை காலால் புரண்டி குறைத்தது. ஆனாலும் அந்த வீட்டை விட்டு அது நகரவே இல்லை. அந்த வீட்டுக்காரன் அடுப்பு எரிப்பதற்காக சேமித்து வைத்திருந்த பனை மட்டைகளான விறகு கூட்டத்தின் அடியில் படுத்து கொண்டது. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரன் நாயின் பரிதாப நிலையை உணர்ந்து அதற்கு இரக்கம் கொண்டு தினம் ஒருவேளை கஞ்சி ஊற்றினார். கஞ்சியை குடித்த நாய் மட்டை கூட்டத்தின் அடியிலே தன் நாட்களை கழித்தது. பாண்டிக்கு, அதாவது மாநாட்டிற்கு போன பனையேற சென்ற தொழிலாளிக்கு அங்கு தொழில் சரிவர அமையவில்லை. அவனுக்கு நோய் வேறு. ஓரிரு மாதங்களில் அங்கிருந்து விட்டு இனி அங்கிருந்தால் ஏதும் பயனில்லை என்று நலிந்த நிலையில் தன் சொந்த ஊராகிய குமரி மண்ணிற்கே வந்து திரும்பினான். அவன் வரவை கண்ட நாய் அவனுக்கு எதிர் சென்று பாசமுடன் அவனை மோந்து வாலையாட்டி நன்றியை தெரிவித்தது. தன்னை சிறிதும் இரக்கமின்றி அம்போ என்று விட்டு சென்றாலும் அந்த வாயில்லா ஜீவன் நன்றியை மறக்கவில்லை. இக்காட்சியை பக்கத்து வீட்டு திண்ணையில் பாக்கு வெற்றிலை மென்று கொண்டிருந்த பெரியவர் சொன்னார், மாநாட்டுக்கு போனவனும் பிழைத்தான், மட்டை கூட்டத்து நாயும் பிழைத்தது என்று. அதாவது தன்னை சார்ந்தவர்களை பரிவுடன் அன்பு காட்டாமல் தாம் ஒதுங்கி கொண்டாலும் அவர்களும் எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள். கடவுள் யார் மூலமாவது அவர்களுக்கு உணவளிப்பார், உதவுவார். எனவே நம்மை நம்பியவர்களை, நம்மை சார்ந்தவர்களை கைவிடாமல் உதவி செய்வது காப்பதும் மனித இன இயல்பு. இதனை விளக்கவே வந்த பழமொழி இது. நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.

நேரம் இப்போது 4:12. மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்குள் கவனத்துடன் மீன்பிடிக்க செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றபடி வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பூவே உனக்காக படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், சுஜாதா மோகன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வாலி.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி

0: பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேர்மிப்போது 4:20. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பத்ரி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுனிதா பாடியது. பாடலுக்கு வரிகள் பழனி பாரதி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேர்மிப்போது 4:25. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கேட்ட பாடல் உள்ளங்கொலை பகுதி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா, வரிகள் பாவிஜய்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களே, இதுவரை திரையிசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களே, இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய், உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நிரூபிப்போது 5:03. பூக்கள் பல ஒன்று சேர்ந்தால் அழகிய பூ மாலையாகும். பாக்கள் பல ஒன்று சேர்ந்து இங்கே முல்லை சரமாக மனம் வீச வருகிறது.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். உடல்கள் இரண்டு என்றாலும் உணர்வுகள் ஒன்றுதான். ஈருடல் ஓருயிராக என் எண்ணமெனும் ஏட்டில் எழுத்தாகி நின்றாய் நீ. மனம் செயல் ஒன்றானால் வாழ்வில் என்னாலும் வசந்தம்தான்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நேரம் இப்போது 5:09.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மாட்டுக்கார வியலன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

கண்களுக்குள் காட்சியாக நீ நின்றாய். உன் நினைவுகளில் நானும் என் நினைவுகளில் நீயும் நாளும் கரைந்திட உருகிடும் உள்ளம் என்றும் உனக்காகத்தான் அன்பி

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி

0: பொறுக்காதே
1: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 5:15. நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் கிளிஞ்சல்கள் படத்திற்காக டாக்டர் கல்யாண் சுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு வரிகளும் இசையும் டி ராஜேந்தர். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றலாய் என் மனம் வருடி சென்றாய் மெல்ல, புன்னகைக்கும் பூவனமே, புது ரோஜாவே, உன் வண்ண விழியலையில் வார்த்தைகளை மறந்து தடுமாறும் என் மனம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்மனை பி பிரியா அவர்கள். அமுதசுரபி இதில் ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். கேட்க மறவாதீர்கள்.

நேர்களி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முள்ளிச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் காதல் பரிசு படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் புலமை பித்தன். கண்ணோரம் மின்னலாய் உன் பார்வை, காதோரம் குயிலின் ஓசையாய் உன் குரல், உன் நினைவுகள் என்னை தாளாட்ட எனக்கானவள் நீதானடி.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

சரித்திரத்தில் இனி வரும் பாடல் பாட்ஷா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து.

காணும் காட்சிகள் யாவும் அழகு. கொட்டிக்கிடக்கும் அழகின் எல்லைகள் இல்லை எனவே சொல்லலாம். என்னவளின் அழகும் இதயம் நிறைந்து இன்பம் ததும்பி வழியும் அட்சய பாத்திரமாய் நாளும் இருக்கிறது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் இப்போது 5:35 40. நீர்களில் காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசிச்சரம்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் பார்வை ஒன்றே போதுமை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரணி பாடியது. பாடலுக்கு இசை பரணி, வரிகள் பா விஜய். இடைவிடாமல் துடிக்கும் இதயத்தின் துடிப்பாய் நீ, என்னுள் இசைத்திடும் மோகனமே, என் இனிய காதல் தேவதையே. உன்முகம் பார்த்து உறக்கம் தொலைத்தேன், மீண்டும் மீண்டும் உந்தன் பிம்பம் என் மனக்கண்ணில் நிழலாக.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நீர்களே காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசீச்சரம். நேரம் இப்போது 5:43 நொடி. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அயன் படத்திற்காக கார்த்திக் பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நாமுத்துக்குமார். சிந்திக்கும் போது என் சிந்தனைக்குள் நீ வருகிறாய் கவிதையாக, கண்களுக்குள் புகைப்படமாய் பொத்தி வைத்த சித்திரமே என்னவளே எப்போதும் என்னுள்ளே தானிருந்தாய் நீயும்.

அந்தி மாலை வேளையில் அழகாய் நம் மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில்

இனி வரும் பாடல் ரமோ படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலுக்கு வரிகள் விக்னேஷ் சிவன். உனக்காக நான் கொடுத்தேன் என் இதயத்தில் ஓரிடம், கண்களுக்குள் நீ நுழைந்து கனவுக்குள் தொடர்ந்து உணர்வினில் கலந்து உயிர் வரை தொடர்ந்தாய் மெல்ல.

நேர்மிப்போது 5:54 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் விருமன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் யுவன் சங்கர் ராஜா பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் கருமாத்தூர் மணிமாறன். மோகனமே சித்திரமே செண்பகமே செப்பு

திரைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் காளிதாஸ் 2 படத்திற்காக கபில் கபிலன் பாடியது. பாடலுக்கு இசை சாம் சி எஸ், வரிகள் மோகன்ராஜன். உன்குரல் கேட்டு தவிக்கிறது என் மனம், நீ அருகில் இருந்தால் வார்த்தைகளும் வரமறுக்கிறது.

0: இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
6: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
7: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
0: இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்று இரவு 7 மணிக்கு எண்ணிசை நேரம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.

0: காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்முனை பி பிரியா அவர்கள். அமுது சுரபி இதில் ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தோண்டில் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ள

அவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம். ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: performances. Benchmark domestic equity indices rebounded today and closed 1% higher. The Sensex climbed 776 points to close at 76,836, while Nifty rose 229 points to settle at 23,996. And global crude oil prices plunged around 7% today after US and Iran paused military strikes over the weekend. International benchmark Brent crude was trading 7.9% down at $89.11 per barrel in intraday trade. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:10. செய்திச் செய்திகள்.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம்பட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி புதன்கிழமையன்று வெள்ளிச்சந்தை ஸ்ரீ பத்மநாபா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழனன்று இத்திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்படவுள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். சுற்றுலா சார்ந்த அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெற பதிவு செய்யலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் 3,000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுடைய அமைப்புசாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். சுற்றுலா வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குபவர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவைகளை வழங்குவோர் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம். தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்கள் ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கிக் கணக்கு புத்தகம் மற்றும் செல்போன் எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-27 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷன் இம்மாதம் 31

0: தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். செய்தி செய்திகள் கேட்டீர்கள். நேரம் இப்போது 6:15.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மெல்லிசையில் ராஜன் சித்தா அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
6: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
11: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
12: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
13: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம்
14: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
15: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
16: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
15: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
16: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
17: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
18: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
19: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
20: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
19: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
21: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.

0: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
1: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டின் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டா கலை.
3: என்னடி எங்க வரணும்
4: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
3: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
4: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
5: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
9: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
10: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

மெல்லிசையில் இதுவரை ராஜன் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.

0: கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதிலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளையாட விளையாட எனக்கு சந்தோஷம்தான். 2018லயும் விளையாண்டு வந்தா அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026ல அவன் வெற்றி பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண்துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110

மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40. காற்றலை வழி நம் இதயங்களை லேசாக்க வருகிறது குமரி பண்பலை 101 திரு இசை.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
4: மறக்காம கேளுங்க.

நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உருவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் குரு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
4: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும். புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101 வாசிப்பை சுவாசிப்போம்.

நேர்மிப்போது 6:53. நேர்லி குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ஜானி படத்திற்காக ஜென்சி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்மனை பி பிரியா அவர்கள். அமுது சுரபி, இதில் ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனிஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம் கொண்டாட்டம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
0: இன்னிசை நேரத்தில் வரும் பாடலை பாடியிருப்பவர் பாலமுரளிகிருஷ்ணா.

0: சுரேஷ் அவர்கள்.
1: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கிக் கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கிக் கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களை சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழு வீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுய உதவி குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக, கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
0: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர்

திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப்பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க

0: வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்றும் எதிர்வரும் 29ஆம் தேதி அன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். ரோஜா, மல்லிகை மற்றும் சம்பங்கியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். எனவே புரோபனஃபாஸ் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் இடைவெளி தெளிப்பு செய்து கட்டுப்படுத்தலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். தென்னைக்கு பரிந்துரைக்கப்பட்ட யூரியா 1.5 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் நியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் 2 கிலோ. உரங்களில் பாதி அளவை இப்பருவமழையை பயன்படுத்தி தென்னை மரங்களுக்கு உரமாக இடலாம். இவ்வுரங்களை இடும்போது 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை கலந்து இட வேண்டும். தென்னை மரத்தை சுற்றிலும் சுமார் 6 அடி தூரத்தில் அரை வட்டப்பாத்தி எடுத்து அதில் உரங்களை இட வேண்டும். நெல் வயல்களில் கதிர் உருவாகும் பருவம் மற்றும் பூக்கும் பருவத்தில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்தபின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு குறைவாக இருப்பதால் வாழை, தென்னை, ரப்பர், மிளகு மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னிப்பூ பருவ பயிர்களுக்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தில் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 703 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தை

முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாயாகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு நாகர்கோவில் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இனி

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, காளான் வளர்ப்பு, பொன்மனை பி பிரியா அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்கினாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: செய்யும் தொழிலை தெய்வம் என்பது முன்னோர் வாக்கு. முகமலர்ச்சியுடன் செய்கின்ற தொழிலே நம்மை முடங்காமல் வைத்திருக்கும். முயற்சிப்போம், விவசாயம் வளர பாடுபடுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: இதில் காளான் வளர்ப்பு பொன்மனை பி பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப சமீபத்துல அசைவ உணவுகளை சாப்பிடுறதுக்கு பதிலா காளான்களை வந்து விரும்பி உண்ணக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். ரோட்டோர கடைகளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கடைகள்ல கூட இன்னைக்கு வந்து பிரபலமா வாங்கி உண்ணக்கூடிய அளவுல இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில நாங்க கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இந்த காளான் வளர்ப்பு ஆரம்பிச்சீங்க, எப்படி இதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு?
2: குறைஞ்ச முதலீட்டுல ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால, குறைஞ்ச முதலீட்டுல நல்ல வருமானம் வர்றதா இது இருந்ததுனால நான் இதை ஆரம்பிச்சேன். நமக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் நம்ம சின்னதா தொடங்கலாம்.
1: சரி, காளான் வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து சுத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. காளான் வளர்க்கறதுக்கான மனை எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க?
2: முதல்ல ஆரம்பிக்கும் போது 10x10 ரூம்ல ஒரு 5 கவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். இப்போ 50 கவர் 100 கவர் போட்டு.
1: சரி, அதுக்கான மனை புதுசா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய?
2: வீட்டுல இருக்க மாடியில தான் செஞ்சிருக்கேன்.
1: சரி சரி. அதாவது காளான் வளர்க்கறதுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலை எல்லாம் வேணும்னு சொல்லுவாங்களே, அது மாடியில ஏற்படுத்த முடியுது?
2: ஆமா சார்.
1: அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
2: நான் அந்த ஓலை எல்லாம் உடைஞ்சு அதை போட்டு மேல போட்டு அந்த மாதிரி சாக்கு கோணி பையன் சொல்ல சாக்கு வச்சு சுத்தி அடைச்சு அந்த மாதிரி செஞ்சிருக்கு, ஈரத்துல முக்கி அந்த மாதிரி.
1: சரி, காளான் வளர்க்கறதுல பாத்தீங்கன்னா காளான்ல நிறைய ரகம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிப்பி காளான், முட்டு காளான், அப்புறமா வந்து பால் காளான், இப்படி நிறைய ரகங்கள் சொல்றாங்களே. நீங்க என்னென்ன காளான்கள்லாம் வளர்த்து பார்த்த அனுபவம் நமக்கு உண்டு?
2: நான் சிப்பி காளான் மட்டும்தான் வளர்த்து பார்த்திருக்கேன் சார்.
1: சரி, மற்ற காளான் நிறைய ரகம் இருக்க, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சிப்பி காளான்
2: தேர்ந்தெடுத்து? இது எல்லா கிளைமேட்டுக்கும் வளரும், அதனால இந்த வருஷம் முழுக்க நமக்கு லாபம் பார்க்கலாம்,
1: அதனால இந்த இதை தேர்ந்தெடுத்தீங்க. சரி, இந்த காளான் வளர்க்கறதுக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன?
2: வைக்கோல், ஒரு பாலித்தீன் பை, விதை, இத்தனை போதும்.
1: சரி, ஒரு பைக்குள்ளாடி எத்தனை விதைகள் வைப்பீங்க?
2: ஒரு பையில 150 கிராம் வரைக்கும் வைக்கலாம், 5 லேயரா வைக்கலாம்.
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோலை பண்படுத்தி தயார்படுத்துறதுதான் முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா வைக்கோல் பாத்தீங்கன்னா அதுல பூஞ்சைகள் இருக்கும், காளான் இருக்கும், அதை வந்து சரியான வெப்பநிலை கொடுத்து அதுல இருக்கக்கூடிய பூஞ்சைகள் எல்லாம் அழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கக்கூடிய நிலையில, அதை எப்படி அந்த பூஞ்சைகள் எல்லாம்

0: மாற்றுறதுக்காக அந்த வைக்கோலை வந்து பயன்படுத்துறீங்க?
1: நான் வந்து வைக்கோலை இயற்கை முறையில 8 மணி நேரம் ஊற வச்சு அந்த வைக்கோலை தண்ணியை வடிச்சிட்டு அந்த வைக்கோலை வேக வைக்கிறேன். வேக வைக்கும்போ அதுல வந்து நெல் அவிக்கும்போ ஒரு மணம் வரும் இல்லையா, அந்த மணம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சு அதை காய போடணும். காய வச்சுட்டு அந்த இதை இறுக்கி பிழியும்போ நம்ம அந்த லைட்டா ஊட்டணும், தண்ணி வடிய கூடாது, அந்த ஸ்டேஜ்ல நம்ம விதை போடலாம்.
0: சரி, இந்த வைக்கோலை வந்து எவ்வளவு மணி நேரம் நாம வந்து சூடுல வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும்?
1: 1 மணி நேரம். அந்த நெல் அவிக்கிற மணம் வந்துருச்சுன்னா நம்ம போதும், அதுதான் அதுக்கான இது.
0: அதுக்கு வந்து இந்த விறகடுப்புகளை பயன்படுத்துறீங்களா வேற ஏதாவது?
1: நான் விறகடுப்பு தான் பயன்படுத்துறேன்.
0: சரி சரி. ஒரு பெட்டு வைக்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு வைக்கோல் பொதுவா வைப்பீங்க?
1: ஒரு பெட்டுல ஒரு 2 கிலோ வைக்கோல் வைக்கலாம்.
0: சரி சரி. வைக்கோல் எங்க போய் வாங்குறீங்க?
1: உள்ளூர்ல எங்களுக்கு கிடைக்குது.
0: கிடைக்குது. உங்க ஏரியாவில வயல் வரப்பு இருக்கா?
1: இல்ல, வயல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கடைகள்ல விக்கிறாங்க.
0: ஓ, அங்க இருந்து வாங்கிருவீங்க. இப்ப வைக்கோலை பொறுத்த வரைக்கும் வைக்கோல்ல வந்து இப்போ ரொம்ப நாள் ஆன வைக்கோல் கூட இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தலாமா?
1: இல்ல, நல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வைக்கோலா இருந்தா நல்லா இருக்கும், எல்லோ கலர்ல அப்படி இருக்கணும்.
0: வைக்கோல் எல்லாம் என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க?
1: ஒரு கட்டு 450 ரூபாய் வருது.
0: சரிம்மா, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மனை கூடாரத்தை எப்படி சுத்தமா வச்சிருக்கீங்க, அதை வந்து பராமரிக்கிறது எப்படி, அதை சொல்லுங்களேன்.
1: சுத்தமா வைக்கிறதுனா நம்ம உள்ள போகும்போது நல்லா கை சானிடைசர் போட்டு நல்லா கையெல்லாம் கழுவி தொடச்சிட்டு போகணும். கீழே எல்லாம் இந்த முட்டுகள்லாம் விழுந்து கிடக்கும், சில முட்டுகள் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி முட்டை ஏதாவது உதிர்ந்து கிடந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிடணும்.
0: சரி, இப்போ விதைகளை வந்து அதை வந்து தயார்படுத்துறது, அந்த உரிகள்னு சொல்லுவோம், சில பேர் பெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அதை வந்து எப்படி தயார்படுத்துறீங்க, என்னென்ன அளவுகளில் இவ்வளவு வைக்கோல் இவ்வளவு விதை அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கம்மா.
1: 1 கிலோ விதைக்கு நம்ம 5 பெட்டு போடலாம். 5 பெட்டுல ஒரு பெட்டுக்கு 2 கிலோ வைக்கோல் வரைக்கும் போடலாம். 150 கிராம் விதை போட்டு நம்ம செய்யறோம்.
0: இந்த மாதிரி நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னனுபவம் வாய்ந்த தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த காலான வளர்ப்பு?
1: நான் வந்து நெட்ல பார்த்து சொந்தமா ஏதாவது செய்யணும், நமக்கு குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ எனக்கு இது வந்து எனக்கு கிடைச்சது. இது பார்த்தப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் செய்ய ஆரம்பிச்சேன்.
0: இப்போ இந்த வளர்க்கக்கூடிய நேரத்துல இது பெட்டு தயார் பண்ணிட்டு படுத்துறீங்க, பெட்டு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி சுத்தி ஏதாவது வேலை கம்பி வேலி ஏதாவது போட்டிருக்கீங்களா? கம்பி அடிகள் ஏதாவது?
1: கம்பி வேலி போடல, ஓலை வச்சுதான்
0: மாடியில
1: கட்டி அதை சுத்தி வேலி மாதிரி ஒரு பச்சை கலர்ல வலை உண்டு இல்லையா, அது வச்சு இது பண்ணிருக்கேன்.
0: வெளியே இருந்து எதாவது வராம இருக்கு,
1: ஏன்னா எங்களுக்கு வந்து குரங்கு நிறைய, அதனால நாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கோம்.
0: அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம வளர்க்கக்கூடிய நேரத்துல உரிய கிட்டி தொங்க போட்டிருக்கோம், அதை வந்து எப்படி தினந்தோறும் பராமரிப்பு எப்படி, அதை தாண்டி விதைகளை போட்டதுல இருந்து எவ்வளவு நாளுக்கு பிறகு நமக்கு அந்த பூக்கள் கிடைக்கும்?
1: விதைகள் போட்டு 15 நாள் முடிஞ்சு 16வது நாள்ல இருந்து நம்ம தண்ணி தெளிக்கணும், அதுல லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணி ஒரு 20வது 22வது நாள்ல இருந்து அது வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிடும்.
0: நீங்க வந்து கண்ணு கருத்துமா கவனிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில காளான வளர்க்கக்கூடிய நேரத்துல ஏதாவது நோய்கள் ஃபங்கஸ் இந்த பூஞ்சை தாக்குதல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா?
1: ஏதாவது ஃபங்கஸ் அப்படி எதுலயா ஒரு பேக்ல வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா வேற பேக்ல நமக்கு ஃபங்கஸ் பரவாது.
0: சரி, ஒருவேளை அந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: கண்டுபிடிக்கன்னா அதுல வந்து கிரீன் கலர்ல எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்ல எல்லாம் ஒரு சின்னதா புள்ளி மாதிரி எல்லாம் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: சரி, இப்போ நீங்க தரமான காளான் அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், எப்படி இருக்கும்?
1: தரமான காளான் வெள்ளை கலர்ல இருக்கும், குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும்.
0: ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல வந்துட்டுனா அதை என்ன பண்ணுவீங்க?
1: அதை ரிமூவ் பண்ணி வெளியில இந்த மரத்துக்கு அடியில ஏதாவது புதைச்சிடலாம், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரூம்ல வந்து நம்ம ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணோம்னா நம்ம அந்த கவர் ஓபன் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே அது பரவிடும்.
0: ஓ சரி சரி, அதனால அது பரவக்கூடிய நோய்.
1: ஆமா,
0: அப்படி பரவுச்சு அப்படின்னா நமக்கு பெரிய இழப்பு வரும் என்ன மேடம்?
1: எல்லா பேக்லயுமே ஆயிடுச்சுன்னா நமக்கு லாபம் வராது.
0: சரி, அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா ஆரம்ப காலகட்டத்துல?
1: முதல்ல வந்துருக்கு.
0: இப்ப நோய்கள் வருது அப்படின்னா இப்போ ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி தடுப்பூசிகள் எல்லாம் போட வேண்டியிருக்கும், மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும், அதாவது வேதியியல் சார்ந்து ஏதாவது பயன்படுத்துறது உண்டா?
1: இல்ல சார், நாங்க அது மாதிரி எதுவும் பண்ணல, இயற்கையா தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
0: இந்த மாதிரி நீங்க வளர்த்து நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஒரு பொருளாதார நோக்கத்துலதான் நம்ம ஆரம்பிப்போம், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில பூக்கள் எல்லாம் அறுவடை எப்படி, ஒரு தடவை நீங்க விதைகள் போட்ட பிறகு எத்தனை தடவை நம்ம அந்த விதையிலிருந்தே நம்ம அறுவடை பண்ண முடியும்? ஒரு ஒரு பெட்ல
1: மூணு தடவை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சார்.

0: ஒரு பெட்ல இருந்து மூணு தடவை அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப ஒரு பெட்ல 100 கிராம் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 75 கொஞ்சம் கம்மி ஆகும், மூணாவதுல குறைஞ்சிரும்.
1: சரி, அதுக்கப்புறம் புது பெட்.
0: ஆமா, புது பெட்டு போடணும்.
1: ஓ சரி. அந்த பழைய பெட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: உரங்கள்லாம் நாங்க இயற்கை உரமா கொடுத்துறோம். தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி மரங்களுக்கு உரமா கொடுக்கறோம்.
1: பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து காளான் வளர்ப்பு குள்ளாடி வந்திருக்கீங்க. அதுவும் குறிப்பா வந்து சிப்பி காளான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க, விற்பனை பண்றீங்க?
0: நாங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா குரூப் ஓபன் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் நாங்க அதுல எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லுவோம்.
1: நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்க?
0: ஆமா.
1: சரி, இப்போ விற்பனை பண்றதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாங்குறது
0: வாங்குவாங்க சார்.
1: சரி, என்ன விலைக்கு இது பண்றீங்க?
0: நாங்க 100 கிராம் 50 ரூபான்னு கொடுக்கறோம்.
1: இந்த காளான பயன்படுத்தி இப்போ சில பேர்

0: சொல்லுவோம். உங்க பெட்ல தயார்படுத்தின காளான்களை முதல் முதலா சாப்பிட்டு சுவைத்த அனுபவம் உண்டா?
1: குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன், ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன்.
0: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்,
0: சரி,
1: ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
0: சரி, இத இந்த காளானை பயன்படுத்தி வேற என்னென்ன பதார்த்தங்கள்லாம் செய்யலாமா?
1: காளான் சூப்பு செய்யலாம், காளான் பிரியாணி.
0: இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் பாத்தீங்க அப்படின்னா, வேலை வாய்ப்பு இல்ல, கம்பெனிக்கு போனேன், இந்த கம்பெனிக்கு போனேன், அங்க போறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள். நீங்க ஒரு பெண்மணியா இருந்தாலும் கூட வீட்டுல இருக்கக்கூடிய பொறுப்புகள், பிள்ளைங்களை பார்க்கணும், இப்படிப்பட்ட எல்லா வேலைகளையும் தாண்டி இதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? நேரம் மேலாண்மை அப்படிங்கறது எப்படி செய்யறீங்க?
1: குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் இது போய் நான் பாப்பேன். அதுக்கு அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள இந்த வேலை ஒரு 3 மணி நேரம் வேலை தான் இருக்கும்.
0: சரி, சின்ன பிள்ளைங்களை எல்லாம் அதுக்குள்ள ஷெட்டுக்குள்ள விடலாமா?
1: விடலாம் சார், நம்ம சானிடைசர் எல்லாம் போட்டு அவங்கள சுத்தமா வச்சுட்டு நம்ம விடலாம், பார்க்க விடலாம், அதை ஒன்னும் ஹேண்டில் பண்ண விடலாம்.
0: இப்போ இந்த காளான் வளர்ப்பு சார்ந்து நீங்க வந்து எங்கேயாவது பயிற்சிகளோ இல்ல முகாம்களோ இல்லைன்னா எங்கேயாவது போய் கத்துக்கிட்ட அனுபவம், இந்த மாதிரி விஷயத்த நான் கத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் என்ன என்னால இந்த தொழிலை வந்து சிறப்பா செய்ய முடியுது அப்படின்னா எதை குறிப்பிடுவீங்க?
1: நான் மதுரை அக்ரி காலேஜ்ல இது போய் கத்துக்கிட்டேன்.
0: எவ்வளவு நாள் அது கோர்ஸ்?
1: நான் 1 டே கோர்ஸ் தான் போனேன்.
0: ஒரு நாள்லயே படிச்சுட்டு?
1: ஒரு நாள்லயே கத்துக்கிட்டேன்.
0: ஏற்கனவே இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்து தெரிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்க போனீங்க?
1: ஆமா.
0: சரி, அங்க என்ன கத்து கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா?
1: ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார். நமக்கு பூஞ்சைகள் எதனால வருது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
0: ஒரு நாள் தான்?
1: ஒரு நாள் தான், ஃபுல் டே இருந்துச்சு.
0: பயிற்சி கட்டணம் ஏதாவது உண்டா?
1: 590 ரூபாய் கட்டணம்.
0: இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க?
1: ஒரு நாள் போய் ஆர்வத்துல கேட்டது, கேட்டப்ப அவங்க இது மாதிரி 15ஆம் தேதி கிளாஸ் நடக்குது வாங்கன்னு சொல்லிருந்தாங்க.
0: சரி, அதுக்கு பிறகு இதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு இப்போ மார்க்கெட்டிங்கு இப்போ நீங்க சொன்னீங்க, ஸ்டேட்டஸ் வைப்போம், பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்க. இது மற்ற கடைகள் அப்புறமா வந்து ஹோட்டல் இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு தொடர்ச்சியா யாராவது வந்து கேட்டு வாங்குறாங்களா?
1: காய்கறி கடையில வாங்கிக்கிடுவாங்க சார்.
0: பாக்கெட் அப்படிங்கற போது எவ்வளவு அளவு கொடுக்கணும்?
1: நாங்க 100 கிராம் வச்சு கொடுக்கறோம்.
0: என்ன விலை?
1: 50 ரூபாய்.
0: சரி, அதுக்கு வேற ஏதாவது தர சான்றிதழ் அப்படி ஏதாவது வாங்க வேண்டி இருக்குமா?
1: வாங்கி இருக்கோம்.
0: சரி சரி, இவ்வளவு நேரம் நீங்க அருமையா உங்க அனுபவங்களை, குறிப்பா வந்து காளான் வளர்ப்பு பத்தின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. நிறைவா இப்ப நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, ஒருவேளை காளான் வளர்க்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல காளான் வளர்ப்புல தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தோம் பாதியில விட்டுட்டு போயிட்டோம், சரி இந்த தொழில விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, புதுசா இந்த தொழிலுக்குள்ள வரணும்னு ஆர்வப்படுற இளைஞர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்க காளான் வளர்ப்பு அனுபவத்தின் மூலமா என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா?
1: படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சா கண்டிப்பா லாபம் கிடைக்கும், இதை ட்ரை பண்ணலாம்.
0: சரி, இந்த தொழில செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கா?
1: இப்போ உயர்ந்திருக்கு சார், நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கு.
0: பெரிய அளவு மாற்றம்,
1: பெரிய அளவுல கிடைச்சிருக்கு.
0: முதல்ல இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய ஆளாக
1: இல்ல சார், நான் 5 பேக்ல இருந்து ஆரம்பிச்சேன், இப்ப 100 பேக் வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம்.
0: சரி, நீங்க அதாவது உங்களுடைய முனைப்பும் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய கணவருடைய ஈடுபாடும் அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும்னால நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து காளான் வளர்ப்பு தொடர்ந்து செய்யறீங்க. அதுல கிடைக்கக்கூடிய வருமான குடும்ப பொறுப்புகளையும் அதன் மூலம் என்னுடைய செலவா இருந்தாலும் சரி, எங்க குழந்தைகள் படிப்பு செலவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு மாறியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காளான் வளர்ப்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி, காளான் வளர்ப்பு பத்தின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றி சார்.
2: இதுவரை காளான் வளர்ப்பு பொன்மனை பி பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
1: அமுத சுரபி.
2: இதில் ரைசோபியம் வழங்கும் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: என்ன வேலையாட்களை எல்லாம் சரியா தாம்மா விட்டேன், கடலை போக்குன்னா நான் என்ன செய்ததுக்குமா? வேலையாட்களை வந்து அடியுரம் கொடுக்கல இருந்து மேலுரம் கொடுக்கல இருந்து ஆட்டுக்கிட வைக்க தான் செய்தேன், சாணி உரத்த போட தான் செய்தேன், என்னெல்லாமோ செய்து பார்த்தாச்சு. அந்த எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிலக்கடலை வித்த கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வரக்கூடிய நிலையில் நீ என்ன சொன்ன? பரவாயில்லையா, உங்களுக்கு இலவசமா கூட தந்திருக்காங்களா, இதை எப்படியா போட்டு எடுத்துருங்கன்னு. போட்டு எடுக்கக்கூடிய நிலையில நமக்கு இலவசமா கிடைச்சிருக்க அப்படின்னு நான் ஏளன மாட்டமா செய்தேன், நல்ல உற்சாகமா தான் செய்தேன். கடலை போக்கானதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? மண்ணில ஏதாவது குறைபாடு இருக்கோ என்னவோ தெரியல, இதுக்கு என்ன செய்யுது?

0: அது செய்யுது, யாத்தியாவது கேட்கலான்னு சொன்னா கேட்க போனா சொல்லுவோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில மடக்கிருக்காங்க. எதுக்கு ஒண்ணு நம்ம தம்பிக்கு ஒண்ணு போன் பண்ணி பாக்கட்டாமா? ஆமா சிவாக்கு தான், சிவாவுக்கு ஓரளவு தெரியுமா, இப்ப நூலகத்திலே எல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான்லம்மா, சில தகவல்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நம்ம மத்திய அரசு திட்டத்தையே வாங்கி அனுபவிக்கிறதுனால மாநில அரசுல ஏதாவது திட்டம் இருக்கா என்ன ஏதுன்னு தம்பிட்ட ஒண்ணு கேட்டு பாக்கன. என்னமா சொல்லிய, என்னங்க அந்த அளவுல உங்க தம்பி வந்து அறிவாளியா? அப்படி பேசாதம்மா, அவனுக்கு கேட்ட கூடாது, அவன் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு நடக்கும் வந்து நிப்பான். ஏ திறமை எல்லாத்திட்டையும் முடங்கி கிடக்குமா. இப்ப தம்பிக்கு அலைபேசியில போன் பண்ணு, கொஞ்சம் சவுண்ட் அட்டையை வைக்க, அவன் பேசக்கூடிய பேச்ச நீ கேளு. எவ்வளவு புத்திசாலியா இப்ப மாறிட்டு இருக்கான் தெரியுமா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லையா? ஏய் இந்த வார்த்தையை வந்து மூடகட்டமா. ஹலோ,
1: ஹலோ சொல்லுங்களே
0: தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற மாதிரி உனக்கிட்ட ஆலோசனை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூட பல தகவல்களை உனக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அன்னைக்கு கூட உங்க கிராமத்துக்கு வந்திருக்கும் போது உன்னை காணலையே அப்படின்னு வரும்போது நூலகத்துல சில புஸ்தகங்களை புரட்டிட்டு இருந்த. என்னான்னு கிட்ட வந்து பார்த்தன்னா வேளாண் ரீதியா உற்பத்தியை பெருக்கும் 1000 வழிகள் அப்படிங்கிற புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்த. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, நான் வந்து என்னுடைய நிலத்துல நிலக்கடலை பயிர் சாகுபடி பண்ண, சாணபுரம் போட்டேன், வயல பக்குவமா உழுதேன், எல்லாம் பண்ணி விளைச்சல் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு கடலையில நிறைய பொக்கா இருக்குப்பா, உள்ளுக்கு உடைச்சோம்னா சில கடல் எல்லாம் இல்ல, அப்படியே ஒரு பூச்சி அரிச்ச மாதிரி, தண்ணீர் கட்டு மாதிரி, அப்படி ரொம்ப ஒரு மோசமா போச்சுதப்பா. அது நிலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அல்லது நான் வாங்கிட்டு வந்த வித்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அல்லது என்னுடைய கவனிப்பு முறையில ஏதாவது தவறு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்ப என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவா அப்படின்னா, பக்குவமான முறையில நீங்க செய்யல, ஆலோசனையை கேட்கல, படிச்சு படிச்சு சொன்ன எவ்வளவு ரூபாயை விரயம் பண்ணிட்டியோ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடக்கூடிய தன்மை வந்துட்டு. இப்ப அவளுக்கு தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏய் ஏய் கேட்டுக்கமா, அவன் சொல்லதை கேட்டுக்கோ.
1: ஏனே யாங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க என்னென்ன முனங்குன மாதிரி சவுண்ட் கேக்கு.
0: ஏன் அலைபேசி கீழே விழுகிறது மாதிரி போச்சுதப்பா, கை தவறிய பாத்துப்பா.
1: என்ன நீங்க பாத்து பாத்து வாங்கின மொபைல் போன் இல்லன்னு கீழே போட்டாதீங்கண்ணே, எவ்வளவு விலை மதிப்பானது
0: பாருமா, எவ்வளவு கரிசனம். அண்ணனுடைய மொபைல் வந்து கீழே விழுந்துட கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு பக்குவமா ஆலோசனை சொல்லுவான், இவன் சொல்ல மாட்டானம்மா. கேளு நீ.
1: ஏனே அதுக்கடையில என்னென்ன இடையில இடையில இன்னமும் பேசுற மாதிரி இருக்கு, ஒண்ணும் சரியா கேட்க மாட்டேங்குது.
0: வேற ஒண்ணு இல்லப்பா, மனைவி வெளிய போனா அவ இப்ப வந்துருவாளா அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அவளை தேடி வந்தா, இல்லம்மா இப்ப வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பதில சொன்னப்பா. அங்க கேக்குதாப்பா?
1: ஆமாண்ணே, தெளிவா கேட்க மாட்டேங்குண்ணே. ஏனே ஒரு கருத்தை கேட்க வந்தீங்க, இப்ப என்ன
0: நிலக்கடலை சாகுபடிய நான் நல்லபடியா எடுக்க மாதிரி, நிலத்தை கூட வளப்படுத்த மாதிரி ஏதாவது ஆலோசனைகள் உண்டனா ஒன்னு சொல்லு பாப்போம். என்னது இப்ப பாக்க தானே போறேன், அவர் சொல்றத என் தம்பி எப்படி பக்குவமா சொல்லி தர போறான் பாரு.
1: ஏனே ஒரு விஷயத்த கேட்டீங்க, அதுக்கு பிறகு நான் பதில் சொல்லலாம் இருக்கக்கூடிய நிலையில வேற என்னமோ சிந்தனையில பேசி பேசிட்டு இருக்கீங்களே.
0: ஒண்ணு இல்லப்பா, நிலக்கடலை வந்து சரியான முறையில எடுக்க முடியலையே, என் தம்பிட்ட வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய நிலை இந்த அண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கனாலும் கூட தம்பி நல்லபடியா சொல்லுவ அப்படிங்கிற நம்பிக்கையில என்ன அறியாமலேயே பேசிட்டு இருக்கப்பா.
1: என்ன என்னண்ணே சந்தேகம் என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாத விஷயமான எனக்கு தெரிய போகுது.
0: என்னம்மா சொன்னா சொன்னாவா? ஏன் அவன் சொல்லுவம்மா,
1: அவன் சொல்லுவாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேக்குதண்ணே.
0: ஏ தம்பி செல்லமா, செல்ல இடத்துல சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டோமாப்பா. அதே மாதிரி ஒன்னதான்ப்பா, என்ன அறியாமலே பெருந்தன்மையா சொல்லுப்பாங்கிறதுக்கா பயிலு சொல்லுமான்னு கேட்டுட்டுப்பா.
1: சரிண்ணே சரிண்ணே சொல்லிட்டானே.
0: சொல்லுப்பா, அப்படி ஏதாவது நுட்பம் இருக்குதா? எப்படி
1: திட்டங்கள் இல்லாம இருக்குமாண்ணே, எத்தனையோ திட்டங்கள் நம்ம அரசாங்கம் விவசாயிகள் பலனடையணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
0: ஏ தம்பி, எண்ணெய் வித்து பயிர்கள் வளமடையது மாதிரியா அரசாங்கம் சொல்லி இருக்கு?
1: ஆமா,
0: நான் வேற நிலக்கடலை வித்த வாங்கின உடனே ஓடி வந்துட்டேன்னப்பா மானியத்துல கிடைச்சின்ன உடனே. சொல்லுப்பா சொல்லு, நிலத்துல என்னப்பா அப்படி?
1: ஏனே நம்ம அரசாங்கம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமா உங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் வகை எண்ணெய் வித்து பயிர்களை விவசாயிகளுக்கு 50% மானியத்துல குடுக்கறாங்கண்ணே.
0: அது வாங்கிட்டானப்பா.
1: ரைசோபியம் உயிர் உரம் வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்துறாங்கண்ணே.
0: ஏ தம்பி சொல்லுகிற பிரகாரம் ரைசோபியம் உயிர் உரம் அப்படிங்கறது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அது ஒரு கிரியா உக்கியா இருக்குமா?
1: ஆமாண்ணே.
0: இப்ப நூலகத்துலதான் நீ இருக்கியா?
1: ஆமாண்ணே.
0: புஸ்தகம் கையுமா தான் இருக்கியா?
1: அதே பக்கத்துல தான் எடுத்து வச்சிருக்கேன்.
0: பாருமா யோகத்தை அடுக்கடுக்கா வார்த்தைகளை சொல்ல போறாமா.

0: எடுக்கடுக்கா வார்த்தைகளை சொல்ல போறான். தம்பிக்கு இன்னைக்கு மத்தன பால் பாயசம் வைக்கணுமா? என்னது சொல்லுறத கேட்டுட்டு தான் போவியா?
1: இனே இந்த உயிர் உரத்தை பயன்படுத்துறதுனால மண்ணின் வளம் மேம்படுது, பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து இயற்கையான முறையில கிடைக்கிறதுக்கு அற்புதமான வழி என்ன?
0: ஏ அப்பா, அப்படியே மேக கூட்டத்துக்கிடையிலேயே காற்றுலையும் இருக்கக்கூடிய தழைச்சத்து அப்படியே நிலத்துல கிரகிச்சு தழைச்சத்தை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துற மாதிரியான தன்மையை இந்த ரைசோபியம் ஏற்படுத்துமாப்பா?
1: ஆமாண்ணே.
0: ஏ அப்பா, என் தம்பி எப்படி சொல்லாம பாருமா?
1: இணே திரும்பி அம்மான்னு சொல்லிட்டீங்களே,
0: பாரு பாசம் கூடிட்டுனாக்கா அப்படி வருதுப்பா. தம்பி அப்புறமா என்னப்பா?
1: இணே இந்த உயிர் உரத்தை 50% மானியத்துல குடுக்கறாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னன்னா உளுந்து, பாசிப்பயிறு, கடலை. பதினாலு கடலை வருதானே?
0: ஆமா. ஏ தம்பி, நான் கடலைய பத்தி மட்டும்தான் கேட்டேன். பாசிப்பயிரை சொல்ற, உளுந்த சொல்ற,
1: விவசாயிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கண்ணே.
0: சரிப்பா, நீ ரைசோபியோன்ட்ட தழைச்சத்தை கிரகிச்சு நிலத்துக்கு குடுக்கும்ன்ட்ட, நிலக்கடலை சாகுபடி செய்யும் போது வளமான உற்பத்தி கிடைக்கும்ன்ட்ட, ரைசோபியம் வேணுமே மானியத்துல கிடைக்கும் இருக்க, யார பாக்கணும், எங்க போகணும், ஒன்னும் சொல்ல இல்லையப்பா. ஏ கேட்டனா கேள்விய பத்தியா? எப்படி கேட்டேன் பத்தியா? உங்களுக்கு கேள்விய சொல்லியா தரணுமா? ஆமா.
1: இல்லே உங்க வட்டாரத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இருக்கு பாருங்க.
0: ஆமா.
1: அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கு வேற ஆண் வேற அற்புதமா சொல்லி தருவாங்கண்ணே.
0: ஏ தம்பி, அப்ப ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் அவங்க தந்து அதை எப்படி பயன்படுத்தணும் நிலத்துல அப்படிங்கறதையும் சொல்லி கொடுப்பாங்கறியா?
1: ஆமாண்ணே.
0: எப்படி சொல்லி கொடுப்பான்னு? அக்கு வேற ஆணு வேறாவாப்பா?
1: ஆமாண்ணே. சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, ரைசோபியம் சொன்ன பாத்தீங்களா உயிர் உரங்கள், அத கூட அங்கேயே வாங்கிக்கலாம்னே.
0: லட்டு மாதிரி இல்லாம சொல்லுங்க பாருமா. என்னம்மா தம்பிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல பாக்குற?
1: என்னன்னே சேரீங்க, ஒருக்க அப்புன்னு சொல்றீங்க, ஒருக்க அம்மான்னு சொல்றீங்க, உங்க பக்கத்துல யாருன்னே இருக்காங்க சொல்லுங்க.
0: ஏ தம்பி, ஒரு ரகசியத்தை உடைக்க போறப்பா. நிலக்கடலை உற்பத்தி பண்ணி அந்த நிலக்கடலைய வீட்டுல கொண்டு வந்து உடச்சி பார்க்கும் போது சிலதுல பருப்பே இல்ல, சிலது பொக்கா இருக்கு, சிலது தண்ணி கட்டின மாதிரி இருக்கு. இப்படி பண்ணி போட்டால இவ்வளவு காசு செலவு பண்ணியும் உற்பத்தியை எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை என் மனைவி வெளிப்படுத்தினாப்பா. அதான் உங்க மதினி வெளிப்படுத்தினா. அப்பதான் சொன்னேன், இதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிற ரீதியில என் தம்பி சிவாட்ட சில ஆலோசனைகளை கேக்குறேன், நீ சத்தம் போடாம எரிமா அப்படின்னு அவள்கிட்ட சொன்னேன்.
1: ஓஹோ, கதை இப்படி நடந்திருக்கா? ஏனே நான் இவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அங்க இப்ப நிலைமை என்னன்னு?
0: தம்பி, இப்ப உன்ன பாராட்டக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்குப்பா. அவ சொன்ன உங்களுக்கு இல்லாத அளவுலயா அறிவுபூர்வமா உங்க தம்பி சொல்ல போறான். நான் சொன்னேன் என் தம்பி முன்னாலமாய் கிடையாது, திண்ணையில படுக்கக்கூடிய ஆளு கிடையாது. இப்போ தடுக்கி விழுந்தாலும் கூட நூலகத்துல, தரையில ஒரு பேப்பர் கிடந்தாலும் கூட அந்த துண்டு பேப்பர்லயும் ஏதாவது கருத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறம பார்க்கக்கூடிய தன்மையில வந்துட்டான். இப்ப பாரு, அலைபேசியில சத்தத்தை வைக்கிறேன், அவன் சொல்றத நீ கேளு. கைத்தட்டுறப்பா.
1: என்னே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னே.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள்.
3: கன்று தேர்வு செய்யும் போது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கா. ரெண்டு நிரந்தர பற்கள் உள்ள ஒரு கன்று அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து வளர்ச்சி இருக்கா. தோராயமா ஒரு 1-1.5 வயதுல வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன கன்றுகள் வாங்கலாம். அதை வந்து இன்னும் 1 வருஷம் வளர்க்க போறோம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்ற பட்சத்துல சின்ன கன்றுகள் வாங்கும்போது அந்த மாதத்திற்கேற்ற வளர்ச்சி இருக்கா அப்படின்றது பாத்துக்கணும். ஏன்னா அந்த கன்றுகளோட வளர்ச்சி வந்து அது எவ்வளவு பால் பிறந்ததுல இருந்து சரியா அதுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து பிற்காலத்துல அதை வந்து சரி கட்ட முடியாது. ஸோ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கா அது

0: ஒரு முக்கியமான இது பார்க்கணும். ரெண்டாவது அதோட மூக்கு பார்க்கும்போது சளி ஏதாவது ஒழுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கண்கள், கண்கள் வந்து தெளிவா இருக்கணும். நம்ம கண்ணாடியை பார்த்தா வந்து நம்ம முகம் தெரியற மாதிரி அதோட ஆரோக்கியம் வந்து அதோட கண்ணில் தெரியும். கண்ணை பார்த்தா அவ்வளவு தெளிவா இருக்கணும். அப்புறம் வந்து ஈட்டுவாய் பகுதி, இதுல அது சாணம் இடும் இடத்துல எல்லாம் வந்து சாணம் எல்லாம் ஒட்டிட்டு அது வந்து வயிற்றுப்போக்கு ஏதாவது இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருந்தா சாணம் வந்து வால்புறம் இதுல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அப்படி எதுவும் இல்லாத கண்டுகளா பார்த்து தேர்வு செய்யறோம்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள். அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கேற்ற ஊட்டச்சத்து மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ராஜாக்கமங்கலம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஆர் பிரவீன் அவர்கள், அமுது சுரபி. இதில் நறுமண பயிர்கள் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ட்ரோன் குறித்து தகவல்களை தருகிறார் தோவாளை மலரியல் ஆய்வு நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ஆர் சொர்ணப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடு

0: குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50 மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ்ஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாத்திக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:05:30. நேர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. கேட்பதற்கு முன்,
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
3: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
4: இடம் செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
3: போன் 2

0: 3 0 6.
1: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நம்ம சொந்த ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
8: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸ் உடன் கொண்டாடுங்கள்.
9: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
10: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகளே உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் முறையின் 290-722. இனிப்பு எண்ணாக 0465-2. அலைபேசி எண் 890-325-7039.
11: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: இணைப்பில் வரும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? கூபிகா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: திருக்குறள்
4: சொல்லுங்கம்மா.
5: அவரை முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலக கச்சதனால் பயணன் போல் வாழறிவன் வச்சால் சுழல் மலன்

0: கோபிகா அருமையா சொல்றீங்களே, நன்றிமா. நன்றி.
1: தங்கச்சி பேசலாம்.
0: தங்கச்சியா? கொடுங்க. தங்கச்சி பேர் என்ன? தங்கச்சி பேர் சொல்லுங்க. ரஷிகா. என்ன சொல்ல போறீங்க? படிக்கிறீங்களா? யுகேஜி. என்ன சொல்ல போறீங்க இப்ப எங்களுக்காக? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அருமையா சொன்னீங்க தர்சிகா, நன்றிமா. நன்றி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ரிவ்யூ ஆஃப் டுடேஸ் பார்லமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த லோக்சபா, ரைட்டர் இஸ் அஜந்த போரா ஆஃப் பிடிஐ. Government today introduced a bill in the Lok Sabha to amend the anti-paper leaks law with stricter punishment of up to 10 years in jail and 50 lakh rupees fine. Government introduced the bill within days of large-scale student protests against the alleged irregularities in NEET examination rocking the nation that led to resignation of Dharmendra Pradhan as Education Minister. The proposed legislation was introduced by Minister of State for PMO Jitendra Singh amidst protests and sloganeering.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்து

நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.

0: சார், நீங்க தான் புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்களா?
1: ஆமா சார், என் பேரு சிவா.
0: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராவே நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
0: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
1: இது என்னோட அப்பா கத்து கொடுத்த பழக்கம் சார்.
0: உங்க அப்பா?
1: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரிண்டெண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
0: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எங்க அப்பா யாருகிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்ல, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரிண்டெண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
1: சார். ஆபீஸ் டைம், வெளியில போனா அதான்.
0: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம்.
1: இல்ல சார், வந்து.
0: அட வாங்க சிவா, முதல் தடவையா சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயா கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்க வண்டியை நீங்க எங்க பார்க் பண்ணிருக்கீங்க?
1: நான் பஸ்ல தான் வரேன் சார்.
0: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
1: இல்ல, என்கிட்ட வண்டி இல்ல, இனிமே தான் வாங்கணும்.
0: என்னங்க சொல்றீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போறாங்க.
1: நம்ம சம்பளத்துல கார் எப்படி சார்?
0: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா?
1: சார், மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கேன்.
0: அது சரி சிவா, உங்க ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறாங்க?
1: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது.
0: அட என்ன சிவா, நீங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. உங்களை சரியா இன்னும் யாரும் மோல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: எங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவரை மாதிரியே வளர்த்துட்டாரு.
0: உங்க வாழ்க்கைய நீங்க வாழணும்ல?
1: எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்பா,
0: அடடா அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள்லாம் நம்மள தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
1: கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வழிதான்.
0: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
1: ஓகே சார், நம்ம கிளம்பலாம். 2 ஃபைல் பெண்டிங் இருக்கு
0: சிவா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனா இங்க யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்ககிட்ட தேடி வருவாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
1: இல்ல சார், ஃபைல் கிளியர் பண்றது என்னோட வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
0: சிவா சத்தமா சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேர் வச்சிருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
1: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
0: உங்களால உங்களை மாத்திக்க முடியாது, ஆனா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும். இதுக்கு ஒரு வழி இருக்கு.
1: அப்படியா, என்ன வழி சார்?
0: அதுக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல
1: சார். சார், வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கு சார்.
0: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமா வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? பை தி வே, அங்க நிக்குது பாருங்க, ரெட் கலர் காரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினாரு, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்க.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ், நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
0: வெரி குட், வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிசினஸ் டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதுல நாம என்ன செய்யணும்?
0: வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல 10,000 மட்டும் கட்டி உறுப்பினரா சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாசத்துல 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதுல எப்படி சார் கார் வாங்குறது?
0: சொல்றேன் சொல்றேன் சிவா, நாம இதுல ஏஜென்டா மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜென்ட்கள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்கள்

0: சேர்க்கிறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனா காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்ப உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: ஆனா வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகள்ல உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு. 100 மெம்பர்கள் ஆனா கோல்டு ஸ்டார் கிடைக்கும். அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான். நீங்க வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா, உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா, பேசணும். அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார, தேங்க்யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி. அவர் வர்றதுக்குள்ள இத பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிரும். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு தோணுதுங்க.
1: வாமா என் சில்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலையை விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையாதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவரு பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரு மிடில் கிளாஸ் தான்.
2: அப்புறம் எப்படி அவரால கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
2: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது
1: வளரு. வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
2: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
2: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்னாலும் வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000.
2: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
1: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்டா மாறுறதையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
2: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
1: அது அது பாட்டுக்கு இருக்கும், இது சைடு பிசினஸ்.
2: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
1: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம் வளரு.
2: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
1: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க. சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட ரெடி பண்ணு.

0: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை. காரு மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
1: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். 10 to 11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து

0: உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்களை உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்டு ஸ்டார் ஆவாங்க, ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்டு ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
1: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
0: நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா, உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசா நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
2: உங்க வழிகாட்டுதலுக்கு முன்னால என்னோட தியாகம் ஒண்ணுமே இல்லனா?
0: நல்லது வளர்மதியம்மா, இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்க சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
2: ஆனா ரொம்ப நன்றிண்ணா, நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம்.
3: சிவா, சிவா,
1: கூப்பிட்டீங்களாப்பா?
3: நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
1: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
3: ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
1: என்னப்பா?
3: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
1: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
3: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
1: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்ன பாக்கீங்க
3: சிவா? நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும் நான் ஆசைப்படுறது தப்பா?
1: அப்பா
3: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
1: விட முடியாதுப்பா, புலி வாழ பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
3: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துருங்கிறது ஒரு மோசடி திட்டம் பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம் மரியாதை எல்லாமே போயிரும்.
1: அப்பா ஏன்பா இப்படி அபசகுனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை பேரும் தெரியாமல சேர்ந்திருக்காங்க
3: சிவா. ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது, அந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
3: இல்ல, நான் ஒன்னும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையத்தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்குது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
1: என்னது உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊரு ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
3: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறப்பா.
2: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
3: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன்.
1: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
3: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
1: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடியுப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
3: சரிப்பா, லாரி பிசினஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல, அதிகமான கமிஷன் வந்து என் மனச ஏதோ உறுத்துது.
1: அப்பா யாரையும் நாங்க ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யல.
3: இல்லப்பா, நியாயமில்லாத பிசினஸ்.

0: எதுவானாலும் அது நிலைக்காது.
1: என்ன கோபப்படுத்தாதீங்க, நியாய நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டாம வாழ்ந்தீங்கல்ல, என்ன நல்லது நடந்துச்சு, அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
0: சிவா, எதை எதோட முடிச்சு போன, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம், முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
1: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கேப்பா மனசு வலிக்கணும், அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும், நமக்கு ஒண்ணு மனசு வலிக்கணும் தேவையில்லை. புதுசு புதுசா கார்ல வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போறதும் எங்கயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
1: பாருங்க. வீடுன்னு இருந்தா நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. கார்ல என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா, அதை பார்த்துதான் அக்கம் பக்கம் எல்லாம் எங்கிட்ட தானா வந்து மெம்பரா சேர்றாங்க.
0: நிறுத்திரியா நிறுத்திரியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
1: நரகத்தில்
0: இருக்கிற மாதிரி இருக்கப்பா, போதும் போதும், உன்னோட அலட்சிய பேச்சு போதும் போதும்
1: போதும். அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா, என்னப்பா சொல்றேன், அம்மா வந்த வீடுடா, நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
1: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றத விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
2: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
1: சாமிரு போட்டோம்.
2: ஹலோ அண்ணா. ஆமாண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ண்ணா? ஏண்ணா பதற, இந்த எழுப்புறேன் இருண்ணா, இரு கொஞ்சம் இரு. என்னங்க, எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
1: தூங்க விட மாட்டியா, என்னன்னு கேளு.
2: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா.
1: சரி குடு மாப்பிள, என்ன விஷயம், யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை, வெப்சைட்ல பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு மாப்பிள, பிரான்ச் ஆபீஸ்ல கேட்க சொல்லு, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
2: எதுவும் ப்ராப்ளமா?
1: ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணே ஒரு சந்தேக பிராணி, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகிக்கிறோம் மாப்பிள.
2: அப்படி என்னங்க டென்ஷன், நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
1: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போடு, குளிச்சுட்டு வந்துடு.
2: என்னங்க என்னங்க?
1: ஏ இருமா இரு, வந்துடுறேன்.
2: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்றேன், வரமாட்டேனா?
2: ஏகப்பட்ட
1: சொத்து இருக்கு, 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா?

0: வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு.
1: என்ன
0: புது கதையா இருக்கு? லேப்டாப் நாமளே செக்
1: பண்ணிக்கோ. இருக்கு எங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்க்கலாமா?
0: இரு இரு இரு, நானே போன் பண்ணு. என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
1: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடிச்சு பார்க்குறேன்.
0: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி
1: பார்க்குறேன். சரிங்க. ஐயோ, ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுகிறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
0: வளரு, என்னாச்சு, ஏன் அலறுற?
1: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணன் இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
0: சரி, இரு இரு,
1: பதற்றமா இருக்குங்க.
0: அமைதியா இரு வளரு,
1: நான்
0: பாத்துப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது, பேசாம இரு, நான் பாத்துக்கறேன்.
1: இல்ல, ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே, நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு.
0: நீங்க
1: விவரமானவர் தெரியாம போச்சு.
0: கூடாது. வாங்கப்பா, நீங்க
2: சிவா?
0: அப்பா, நான் தோத்துட்டேன்பா.
2: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
3: மாமா, எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
3: பயமா இருக்கு எனக்கு. 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகையை கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
0: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
0: எப்படிப்பா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
2: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி, 50 லட்சம்னு சொன்னேன், இதோட போகட்டும். நல்ல விலைக்கு இடம் போனதுனால யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன். கவலைப்படாதீங்க
0: அப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராச கண்ணை மறைச்சிருச்சப்பா, தட மாறி போயிட்டேப்பா.
2: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
0: சொல்லுங்கப்பா.
2: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாம வாழ்ற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை படுகுழியில தான் தள்ளும். அதை விடுங்க, பழச மறந்துருங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
0: அப்பா, எங்களோட இருந்துங்களேப்பா.
1: ஆமா மாமா, நீங்க வேணும் மாமா எங்களுக்கு.
2: நான் வருவேன், ஆனா இப்ப இல்ல. எப்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப கண்டிப்பா வர்றேன், பயப்படாம இருங்க. சரி.

0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம். நீங்க?
2: என் பேரு வினோத். உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
0: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
2: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
0: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
2: புரியற மாதிரியே சொல்றேன் சார். உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
0: சொல்லுங்க
2: சார். நேரடியாவே நான் வரேன். புது எம்எல்எம். இது நீங்க முன்னாடி பாத்தீங்கல்ல அது மாதிரி இல்ல. எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம். இடமாவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா காரு வீடு எல்லாம் போனஸா கிடைக்கும் சார்.
0: சார் எது வேணாலும் என் உழைப்பால நான் வாங்கிக்கிறேன். எனக்கு நேரமாச்சு. எனக்கு இந்த எம்எல்எம் பிசினஸே வேண்டாம். நான் வர்றேன். ரொம்ப நன்றி
2: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நிக்கிறது பாருங்க புது புல்லட்டு. அது உங்களுக்கு தான் சார். எடுத்துட்டு போங்க.
0: 6 மணிக்கு பஸ் வந்துடும். புல்லட்டை விட பஸ் காஸ்ட்லி. வரட்டுமா
2: சார் ப்ளீஸ். சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த புது புல்லட்ல தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவிய. புடிங்க சார். இந்தாங்க சார்.
0: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார். விடுங்க சார். சார் சார் விடுங்க. இது விடுங்க சார். சாவியில சார் விடுங்க சார். சார் எங்க போறீங்க சார்? சாவி விட்டு எங்க சார் போறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார் நில்லுங்க சார். கூப்பிடுறல நில்லுங்க சார்.
3: என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
4: சிவா.

0: position on alleged police action during protests over knee tissue. UP government sets up 4-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Odisha. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver in women's 53-kilogram category. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்னு ரிப்போர்ட்டிங் சைட்ல போறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்னு நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
4: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து பிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அல்ல வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக் வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து பிலிம் ரிவ்யூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம் நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நாமளா நம்ம சொல்லுவாங்க, தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
3: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
4: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்ததுன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட் போகிறது பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த பிரைம் ஜேர்னலிஸ்ட்ல இருந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராபிக்ஸ்

0: அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பா எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சு போகுது.
1: நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
0: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்தோ அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஓன்லி திங் வந்து உங்க டேலண்டை பொறுத்தா இருக்கு. உங்க டேலண்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்க திறன்பட வச்சிருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்ததுன்னா உங்க வந்து எப்படினாலும் நீங்க வந்து ஆர்கனைசேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனா உங்க ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்கு தான். அதுக்கு மேல வர்றதுன்னா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகல. ஆனா வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகுறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறக்கும் இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்கள தான் எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்கள தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா, அல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்களை அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன், இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்களை கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா. இப்ப ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களிலும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஈவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒன்னு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் வேலை பார்த்த நிறுவனத்துல ஒருத்த ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா இஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தியல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு மாறுறதாட்டும் காலத்துக்கு ஏத்த மாதிரி புது இது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும் கொஞ்சம் ஓபன் மைண்டடாவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தாதான் அந்த ஜேர்னலிஸ்ட்ல சர்வே பண்ண முடியும்.
1: நிச்சயமா சார். அப்கமிங் ஜேர்னலிஸ்ட்க்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜா தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ ஹேவ் டு பி அ சோஷியல்.

0: வெல்பீயிங். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எஸ்ட்ராவர்ட்டாட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவரா இருந்தா நீங்க கண்டிப்பா ஜேர்னலிஸ்டாட்டு சர்வே பண்ணலாம். நீங்க ஜேர்னலிசம் டிகிரி படிச்சுதான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்ல, உங்களுக்கு பொது அறிவு இருக்கு, நீங்க அதுல நாட்டம் இருக்குன்னா நீங்க திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகுறதுனால ஆனீங்களாலும் நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன்.
1: நிச்சயமா சார். இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப பிஹெச்டி பண்றதுக்கு இப்ப ஜேர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனால் சுற்றுச்சூழல் கான்பரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையே ஆழ்ந்து படிச்சாதான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேஜ்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அது ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும். அதுல சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச்டி சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார். எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.

0: நீங்களே கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. அன்பே உன் உதடுகள் பேசத் தயங்கும் வார்த்தைகளை என் விழிகள் புரிந்து கொள்ளும் உறவே காதல்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல். லவ் லவ் லவ்

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
2: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
1: இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
4: நேரம் இப்போது 9:36. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசையே.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

திரிசையில் இனி வரும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன். கண்களால் ஈர்க்கப்பட்டு மனதினால் ஒன்றுபட்டு உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல். வாழும் நாளெல்லாம் என் துணை நீதானடி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல, குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 9:42. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைப்போடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஊமை விழிகள் படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை மனோஜ் கியான், வரிகள் ஆபவாணன். நான் பிறந்த போது நீ என்னுடன் இல்லை, நான் வளரும் போதும் நீ என்னுடன் இல்லை, ஆனால் இனி நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை, என் வாழ்வின் வரம் நீதானடி.

0: சரி சரி சரி,
1: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா?
2: ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
3: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
2: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
3: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: நேரம் இப்போது 9:50. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா. நாளும் உன்னோடு நான், என்னோடு நீ, அதிக நாள் உயிர் வாழ ஆசைதான், இந்த உலகத்தில் அல்ல உன் இதயத்தில்.
1: பொறுத்தி

நேரம் இப்போது 9:55. திரைசையில் இனிவரும் பாடல் மௌன ராகம் படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி. புரியாத அன்பிற்கு அருகிலிருந்தும் பயனில்லை, புரிந்து கொண்ட அன்பிற்கு பிரிவு ஒரு தூரமில்லை, உன் பார்வைக்காக நாளும் தவமிருக்கும் என் மனம்.

0: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 10:01. நேர்களே, ஆரம்பமாவது நிலாமுச்சம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்களின் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் 1 290 722, இணைப்பு எண்ணாக 0465 2, அலைபேசி எண் 800 300 325 70 39. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: காட்டிலே பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது,

0: பறவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவை கூட இதை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஓட்டுது.
1: பாடலை கேட்டுலையா?
0: பார்த்தா புரியலே. அல்ல, இனிமேல
1: நிச்சயம் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை
1: நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை.
0: இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

0: நேரம் இப்போது 10:06. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர், யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்வது யார்?
1: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
1: எனக்கு மண் வாசனை அப்படிங்கிற படத்துல இருந்து நம்ம எஸ்பிபி ஐயாவும் ஜானகி அம்மாவும் இணைஞ்சு பாடிய பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படின்னு தோன்ற பாடல் எனக்கு வேணும் மேடம்.
0: நிச்சயமா உங்களுக்கான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: உலகத்தரமாய்ந்த

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: நேரம் இப்போது 10:12:30.

0: நேர்களே, காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனிப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அன்பான சொல்லி அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் ஆண்டனி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: நிச்சயமா
0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: நேரம் இப்போது 10:18:30. மென்மையான இரவும் இனிமையான இசையும் இணைந்ததுதான் நிலாமுற்றம். நினைவுகளை நினைக்கும் பாடல்களுடன் உங்கள் நிலாமுற்றம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பநேயர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
2: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
3: படம் சக்கரவர்த்தி திருமகள், அது திருவாளி கோவிந்தராஜா ஐயா பாடின. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது என்கிற பாடல் வேண்டும்.
2: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றி நன்றி.
4: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நட்சத்திர இரவில் நெஞ்சை வருடும் இசை தருணங்கள். இசை பேசட்டும், மனது ரசிக்கட்டும். குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பினியர் யாருன்னு கேட்டுள்ளாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்கய்யா?
2: நான்
1: மணிகண்டன்.
2: கெட்டியார் மடம்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: எனக்கு பயணங்கள் முடிவுல படத்துல இருந்து சாலை ஓரம்
1: அருமையான பாடல். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. ஏன் பாடலை கேட்கலாம்?
2: நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: உறங்காத இரவுகளுக்கு இசை ஒரு அழகான துணை. இனிய இரவின் இனிய இசை தருணம் அதுதான் நிலாமுற்றம். நேரம் இப்போது 10:30. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்கயா?
2: மேடம், தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில இருந்து ஆழ்வார் மாரியப்பன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: எப்படி ஐயா, நம்ம நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேக்குறீங்களா? என்ன பாடல் வேணும்?
2: பாட்டு வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே அந்த ஒரு சாங் இருக்கும் மேடம். அருமையான பாட்டு நேயர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும்.
1: நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நிலவொளி போல் நெஞ்சில் விழும் பாடல்கள். இரவின் குளிரில் இசையின் வெப்பம் தருகிறது நிலாமுற்றம். நேரம் இப்போது 10:36. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுள்ளமா? வணக்கம். உற்சாகமான இரவு வணக்கம் சொல்வது யார்? சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்? அப்படி விறுவிறுப்பான பாடல், என்ன பாடல்?
3: அந்த உலக சுற்று வாழ்வன் படத்துல இருந்து பச்சை கிளி முத்துச்சரம்.
2: அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: வாழ்கமா.
2: நன்றி.

0: நேர்மிப்போது 10:41:30. சின்ன சின்ன நினைவுகளை கிளறும் இனிய பாடல்கள் தொடர்ந்து உங்கள் பண்பலையில். நிலமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பினியர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் சகோதரி யார்?
1: ராஜகுமாரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அக்னி சாட்சி படத்திலிருந்து வாலி அவர்கள் எழுத்துக்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சரிதாசன் இடைக்குரலோடு எஸ்பிபி அவர்கள் பாடிய கனாக்கானும் கண்கள் மல்ல.
0: அருமை அருமை. பாடலை பற்றி எவ்வளவு விளக்கம் தெரிஞ்சிருக்கீங்க.
1: அதாவது மூன்றாம் முறையில் வந்து கண்ணை கரைமானே கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அதே சாயலிலம் வந்து இது மனைவி, அது வந்து ஒரு காதலி காதல் கொடுக்குவான் ஒரு தலத்தை பாட்டு, அதாவது மனநலம் பற்றி பாதித்த அதே கேட்டதுதான் இந்த பாட்டும்.
0: சரி, பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி.
1: நன்றி.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியில்
1: உற்சாகமான வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
0: ஆமா, காமு ஸ்ரீ பவர்கள் எழுதி கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்து செய்ய பாடம் பந்தி அதில் ஆட வேண்டும் பாட வேண்டும் என்பது.
1: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

நிகழ்ச்சிகளை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியே உங்களின் இதயத்தோடு பேசும் பாடல்கள் இன்னும் பல. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 10:52. நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு ஒரு பாட்டுங்கிற இனிய பாடல்.
0: நிச்சயமா உங்களுக்கான இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கிறேன். நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பிற்பகல் மணி 2:15 உலக கல்லீரல் அழற்சி தினம். விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குடல் கணையம் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் சாமி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யாருன்னு இப்ப கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: சொல்லுங்க. வணக்கம் சொல்வது யார்?
1: புள்ளிநகர்.
0: என்ன பாடல் வேணும்?
1: கடந்த ஆய்வு
0: நிலையா
1: பாடல் வரி கவிஞர் வயது பாடியவர்
0: பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்வுடன் உரையாடி விடைபெறும் உங்களின் அன்பு தோழி நான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இனி மனசு மயங்கும் திரையிசை கேட்கலாம்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நட்புக்காக படத்தின் பாடலை தொடர்ந்து ஹரிணி பாடிய தேவாவின் இசையில் நேருக்கு நேர்.

இரவும் கிறங்கும் மனசு மயங்கும். 11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இல் மனசு மயங்கும்.

பூவெல்லாம் முன்வாசம் படத்தில இருந்த பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக தம்பி, காதல், மன்னன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 மணி வரை நமது நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.